வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 25 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 27 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்கள்

0: வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சலப் பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேரம் காலை 6:02. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 74, அதிகாரம் அன்புடைமை. குரல்: அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நட்பு என்னும் நாடா சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். குறள்: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நட்பு என்னும் நாடா சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 74, அதிகாரம் அன்புடைமை.

ஒலித்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து கேட்க போகும் பாடல் டி தாமோதரன் பாடியது.

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விடைக. 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கொங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், அப்புறம் ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர் அனுபவம், உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்பிரமணியம் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தின் பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடுவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டினை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி உழுது செய்து மண்ணின் அங்கக தன்மையினை பெருக்கலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பினை செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் இருக்கக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து கிழங்கினை விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விதத்தில் கலந்து நனைத்து காய வைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும். மேலும் வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் ஃபாசிலின் 2 மில்லி என்ற அளவில் கலந்த நீரினில் நனைத்து காய வைத்து அதன் பிறகு நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமானது 10 km வரை வீசக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது, மக்காச்சோள சாகுபடி செய்ய ₹15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டாலிசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பானது நடப்பு 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசியானது சென்ற 1-7-2026 முதல் வருகின்ற 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது வருகின்ற 14-7-2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 15-7-2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் இப்பயிற்சியில் முருங்கையிலிருந்து முருங்கை பொடி, பருப்பு பொடி, சாம்பார் பொடி, பிஸ்கட், அடைமிக்ஸ், ஊறுகாய், நூடுல்ஸ் போன்றவற்றையும், காளானிலிருந்து காளான் பொடி, காளான் சூப் மிக்ஸ், பிஸ்கட், ஊறுகாய் போன்ற தொழில்நுட்ப பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் பயிற்சி நாளன்று பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488-51-8268. மீண்டும் ஒரு முறை 9488-51-8268. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள், புளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர், ஆர்கானிக் குரோவர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயில்வோருக்கு மாதம் 2000 ரூபாயானது உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சி காலமானது 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு மற்றும் உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 வயது முதல் 15 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமையானது வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடானது வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பம் உள்ளவர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956. மீண்டும் ஒரு முறை 9443572956 மற்றும் ஒரு எண் 9790132744. மீண்டும் ஒரு முறை 9790132744 ஆகிய இரு எண்களில் வாட்ஸ்அப் செய்தும் அழைத்தும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை

பகுதிகள். வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க

0: இருக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை

0: அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சலப் பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

நேர்கள் கேட்ட பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திற்காக கங்கையமரன் கே எஸ் சித்ரா பாடியது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சுழல் விளக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்து.

0: ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: உலகை ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றமடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 trillion பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு

7 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்துவிட்டது. 2070 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030 புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003 மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றிலுள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025 நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் 161 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் எனப்படும் இபிபி திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006 அந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030 20% எத்தனால் கலப்பதை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் June 2021 நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட்மேப் ஃபார் எத்தனால் பிளண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன.
இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால்

0: கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள் என்ஜின் வடிவமைப்போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6 பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்க திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலம் அல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் N. ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். மூன்று பாடல்கள் கேட்டோம். விடிஞ்சா கல்யாணம் படத்திலிருந்து முத பாட்டு கே எஸ் சித்ரா பாடினது, அர்ச்சனை பூக்கள் படத்திலிருந்து ரெண்டாவது பாட்டு கேட்டோம், எஸ் ஜானகி பாடினது. இரண்டு பாடல்களுக்கும் பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. கடைசியா நூல் வெளி படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய கடற்படை இருக்காங்க இல்லையா, இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான ஐஎன்எஸ் சுதர்ஷினி கப்பல் மேற்கொள்ளக்கூடிய 22,000 கடல் மைல் தொலைவு கொண்ட உலகளாவிய பயணத்தின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் சுதர்ஷினி கப்பல் மேற்கொள்ளக்கூடிய அந்த 22,000 கடல் மைல் தொலைவு கொண்ட அந்த பயணத்தின் பெயர் என்னங்கிறதா எனக்கான கேள்வி. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

பாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது

0: என அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்பு கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா AI திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயிதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால்

0: சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்த என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நம்மளுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகும். சேலத்துல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகும். ஊட்டியில 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் கோயம்புத்தூர்.

வெந்து வெந்து உருகும் வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும் மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும் இல்லை என்ற போது எந்த மூச்சு நீ

கேட்டு பாட்டு சிந்து பைரவி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடினது, இசை இளையராஜா. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் பாண்டட் லேபரர் 2021 குறித்த நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேலவர்கள். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல்.

0: கேட்டு பாட்டு அண்ணனுக்கு ஜே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருந்தாங்க. யாராரு அப்படிங்கறத பார்த்தலாம். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவர் தான் வந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இவர்லேருந்து அப்படியே எத்தனை பேர் அடடடடா சரியான பதிலோடு இணைஞ்சிருக்கிறாங்க. சிறுமுகை சோமு, கலைவாணி, ஆனந்தன் கோணமலையிலிருந்து, வி பிரபு ராஜபாளையம், வி ஐயனார் முதுக்குடி, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க, உமா கணேஷ் சிறுமுகை, அந்தோனிராஜ் சென்னை, சேலம், கே ஆர் தோப்பூர், சுப்பிரமணி, போ சண்முகசுந்தரம், விநாயகபுரம், பீடம்பள்ளி, வாசுதேவன், திருப்பூர் இளங்கோ நகர்லிருந்து, அம்பிகாதேவி, சண்முகசுந்தரம், ஹோப் காலேஜ், சாமிநாதன் பதில் கொடுத்துருக்காங்க, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், புலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், வீரதுரை, அரியலூர், அல்லிநகரம், எஸ் மகாதேவன், செலக்கரிச்சேலிருந்து போன்ஸ் விஜயகுமார், சிங்கானலூர் ஜெயலட்சுமி, விஸ்வம் ஆரந்தாங்கியிலிருந்து, ரமணம் முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா பதில் கொடுத்துருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம்
1: இன்று
2: உலக மக்கள் தொகை தினம். 1987 ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகை முதலாக 500 கோடியை தாண்டியது. இதன் காரணமாக மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் சவால்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில்

0: 1989 ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், மனித உரிமைகள் மற்றும் வறுமை ஆகிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். இந்த ஆண்டு இளைஞர்களின் இன்றைய மற்றும் எதிர்கால நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நனவாக்குதல் என்ற மைய கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: கேட்ட பாட்டு சேந்தூர பூவை படத்திற்காக கேட்டோம். மலேசியா வாசுதேவன் எஸ்பி ஷைலஜா பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை மனோஜ் கியான்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: கோவை ரத்னபுரியில இருந்து ராஜா முகமது சரியான பதில் கொடுத்திருக்காங்க. நங்கவள்ளி ராஜாராம், செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, மூக்கனூர்ல இருந்து பிரமிளா, சென்னை அவர்களை தொடர்ந்து காளிய பம்பாளையத்திலிருந்து பழனிசாமி பதில் கொடுத்துருக்காங்க. தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி, கலைஹேமா, ஏரிப்பாளையம், தெக்கலூர்லேருந்து மனோ, கிறிஷ், ரெட்ஃபீல்ஸ், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி, ரமேஷ் சரியான பதிலோடு இணைஞ்சிருக்காங்க. கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம், கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, வாணிலட்சுமி, முத்துகிருஷ்ணன், அவினாசி, பூலவாடி, ராமசாமி, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா அவங்களும் பதில் கொடுத்துருக்காங்க. குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், தேவராயபுரத்திலிருந்து ராஜா, ஜெகநாதன், பூளக்காட்டுப்பாளையம், சண்முகசுந்தரம், ரமண, முதலிபுதூர், திருப்பூர்லேருந்து பாலா, பாரதி, மகாலிங்கம், கள்ளிவளசு, கணேஷ்மூர்த்தி, சூலூர், கோவிந்தராஜ், மாரிச்செட்டிப்பதி, தொட்டம்பாளையத்திலிருந்து ரவி, செல்வி, சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜெஷ்னவ் மற்றும் யுகன், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மணிநகரம், மதுரை, திருப்பூர், மனவை, சந்திரசேகர், பார்த்திபன், வி என் இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், பெரியநாயக்கன்பாளையத்திலிருந்து சரசு, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின், திரவியம், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேன்பாளையம் பேச்சிமுத்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம்
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மரங்களைப் போலவே நமக்கு நன்மை தரும் ஒரு தாவரம் மூங்கில். ஆனால் மற்ற மரங்களை காட்டிலும் மிக வேகமாக வளரும் தாவரங்களில் இதுவும் ஒன்று. சில வகை மூங்கில்கள் ஒரே நாளில் 1 மீட்டர் வரை கூட வளரக்கூடியவை. அதனால் இயற்கை வளங்களை விரைவாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பசுமை வளமாக மூங்கில் கருதப்படுகிறது. மூங்கில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவில் உறிஞ்சி அதிக ஆக்சிஜனை வெளியிடுவதால் புவி வெப்பமயமாதலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் காற்றின் தரத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதன் வேர்கள் மண்ணை உறுதியாக பற்றி கொள்வதால் ஆற்றங்கரைகள் மற்றும் மலைச்சரிவுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இதனால் மண் அரிப்பு, நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்புகளும் குறைகின்றன. பறவைகள், சிறிய விலங்குகள் மற்றும் பல பூச்சி இனங்கள் மூங்கில் காடுகளை தங்களின் இருப்பிடமாக கொண்டுள்ளன. இதனால் பல்லுயிர் பெருக்கமும் பாதுகாக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் மற்றும் மரப்பொருட்களுக்கு மாற்றாக மூங்கிலை பயன்படுத்துவது இன்று உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. மூங்கிலால் செய்யப்பட்ட மரச்சாமான்கள், கூடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், காகிதம், கட்டுமான பொருட்கள் போன்றவை இயற்கைக்கு உகந்தவையாகும். மேலும் மூங்கில் பொருட்கள் தயாரிப்பதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பும் வருமானமும் கிடைக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் பொருளாதார வளர்ச்சியும் சாத்தியமாகிறது. ஒரு மரத்தை வளர்ப்பது போலவே ஒரு மூங்கிலையும் வளர்ப்பது நம் எதிர்கால சந்ததிக்கு நாம் வழங்கும் பசுமையான பரிசாகும். இயற்கையை நேசிப்போம், மூங்கிலை வளர்ப்போம்.

0: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நடந்திருக்கோம். எனக்கான கேள்விக்கு லக்ஷன் ராதிகா பிரணீதன் வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. அவர்களைத் தொடர்ந்து பிரேமா வெள்ளியங்குடி கருமத்தம்பட்டியிலிருந்து, பரிமளம் வெங்கடாபுரம், திண்டுக்கல் நாகல் நகர்லிருந்து நடராஜன், இன்னும் நிறைய நேர்கள் பதில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.

இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS சுதர்ஷினி கப்பல் மேற்கொள்ளக்கூடிய 22,000 கடல் மைல் தொலைவு கொண்ட உலகளாவிய பயணத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதான். இதற்கான சரியான பதில் லோக் ஆயன் 2026 அப்படிங்கிறது. இதற்கு நிறைய நேர்கள் சரியான பதில் தான் கொடுத்துருந்தீங்க. லோக் ஆயன் அப்படிங்கிறது இதனுடைய பெயர். லோகாயன் 2026 இல்லை லோகாயன் 26 அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS சுதர்ஷினி கப்பல் மேற்கொள்ளக்கூடிய அந்த 22 கடல் மைல் தூரம் கொண்டக்கூடியது. இது ஆக்சுவலாக 10 மாதம் நீடிக்கும் இந்த பயணம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கடல் பயணமாக கருதப்படுது. ஜனவரி 20, 2026 கொச்சியில் தொடங்கின இந்த பயணம் ஓமன், எகிப்த், பிரான்ஸ், அமெரிக்கா அந்த மாதிரி 13 நாடுகள்லையும் 18 வெளிநாட்டு துறைமுகங்களையுமே கடந்து போகுது. இந்த பயணம் இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையை சேர்ந்த 200 மேற்பட்ட பயிற்சியாளர்களுக்கு ஒரு வகுப்பறையாகவே, ஒரு நடமாடும் வகுப்பறையாகவே செயல்படுதுன்னு சொல்லணும். பல்வேறுபட்ட கடல் மற்றும் வானிலை சூழல்களில் பாரம்பரிய கப்பல் எப்படி ஓட்டுறது, நெடுந்தூரத்தில் எப்படி வழி செலுத்துறது, உயிர் வாழக்கூடிய திறன்களெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கற்பிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்குது. சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்தியாவினுடைய மகாசாகர் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்றதுக்கும் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பிரான்ஸ்ல நடைபெறக்கூடிய எஸ்கெலோசெட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டும், அமெரிக்காவில் நியூயார்க்ல நடைபெறக்கூடிய செயில் 250 செயில் 215 சொல்றாங்க, அந்த புகழ்பெற்ற சர்வதேச நிகழ்வுகளில் இந்தியாவின் வளமா கடல்சார் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த லோகாயன் 2026 இந்த பயணம் வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், அதாவது பதில் சொன்ன, சரியா பதில் சொன்ன நேயர்களுக்கும் சரி, பதில் சொல்ல ட்ரை பண்ண நேயர்களுக்கும் சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: பாட்டு சங்கர்லால் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ண நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஷி. நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். உற்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா?
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை

0: நஞ்சு ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: குறிக்கோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைந்து நான் உங்க ஆர்ஜே ஆகியல் தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் சொல்ற அழகான மியூசிக்ஸை கேட்டு ரசிக்கலாம். குட் மார்னிங் கோயம்புத்தூர்.

0: அவை சண்முகி பிலிம்ல அழகான பாடல் கேட்டோம். கமல்ஹாசன் சுஜாதா பாடியது. இசை தேவா பாடல் ஆசிரியர் வாலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது

கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிறைய இன்ஃபர்மேஷனோட அழகான மியூசிக்ஸும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில் 8:09 இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற முட்டை விலைக்கு இந்த முட்டை கிடச்சிருந்தா வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பூமியினோட வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான முட்டைகளை போடுற ஒரு பறவை என்ன அப்படின்னா, யானை பறவை. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். இதுன்னு யானையோட பெருசாக இருக்குது, யானை பறவைனே வச்சுருவோம் அப்படின்னு வச்சுருப்பாங்களிருக்கு. மடகாஸ்கர் தீவில் வாழ்ந்த பறக்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு உயிரினமாக வந்து இருந்திருக்கு அப்போ. தற்போது இருக்க நெருப்பு கோழி இருக்கு இல்லைங்களா, அதை விட பல மடங்கு பெருசா இருந்திருக்கு இந்த பறவை. மனுஷங்களுடைய வருகையினால சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இது அழிஞ்சிட்டதா வந்து கருதுறாங்க. ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, இவ்வளோ பிரம்மாண்டம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கே, நம்ம கால் வச்சமே என்னாச்சு அப்படிங்கிற யோசிக்கிற அளவு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. பறவையோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சுமார் 3 மீட்டர் 10 அடி உயரம் இருக்குமா, 450 முதல் 860 கிலோ வரைக்கும் டன் இருக்குமா அந்த எடை, அந்த பறவையோட எடை. முட்டை பார்த்தோம் அப்படின்னா 33 சென்டிமீட்டர் நீளம், 8.5 லிட்டர் கொள்ளளவு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற முட்டை விலைக்கு இந்த கோழி உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய.
2: உயிரோடு உயிராக பிலிம்காக நேரம் 8:15 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. India and New Zealand signed 5 MOUs in key areas including defense, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1, Norway to face England in third quarter-final tonight. And in Wimbledon tennis, Czechia Karolina Muchová to face compatriot Linda Noskova in women's singles final today. And now the news in detail. India and New Zealand today signed 5 key memorandums of understanding, MOUs, covering defence, animal husbandry and dairy, tourism, sports and disaster management, marking a new chapter in bilateral ties between the two nations.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. கேளுங்க ரசிங்க, எஸ் இது வரைக்கும் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. என்னது கரகர அப்படிங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பெரிய பெரிய மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போயிட்டோன்னா இந்த கரகரை தான் முன்னாடி வரும் இல்லையா? அப்படியெல்லாம் விஷயங்களெல்லாம் தாண்டி அங்கேயும் நிறைய பேர் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றினதான விஷயந்தான் இது. ஸ்ருதி தாக்கூர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேஷில் மாநிலத்தில் மலைப்பகுதியில் தொலைதூர கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு அஞ்சலக அதிகாரியாக வந்து பணியாற்றிட்டுருக்காங்க. என்ன வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் பனிப்பொழிவுகள் மழைக்காலங்கள் வெள்ளம் இதெல்லாம் தாண்டி உடைந்த பாலங்கள் கடினமான மலைப்பாதைகள்லாம் பெரிய சவால்களாக இருந்தாலும் கூட இந்த சவால்களெல்லாம் வந்து அந்த லெட்டருக்கு முன்னாடி அடக்கம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நிறைய தகவல்களை அந்த அஞ்சலக அதிகாரி

வந்து அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்களாம். அதையும் தாண்டி என்ன இதில் ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, ஸ்ருதி தாக்கூருடைய பணி வந்து கடிதங்களையும் பார்சல்களையும் வழங்குறதுல மட்டும் நின்றாமல் அங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு வீடு வீடாக போயிட்டு வங்கி சேவைகள், ஓய்வூதிய தொகை, அரசு நலத்திட்ட சேவைகள் இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இங்கே வந்து டி சிவன் அவர்கள் குன்னூரில் மிகப்பெரிய ஒரு சேவையை பண்ணுறாங்களே, அதே போல் இவங்களும் தன்னோட லைஃப்பில் பெரிய ஒரு உயிர்ப்பாளமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு வெளி உலகத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு மாஸ் மீடியாவாகவே இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லை. இணைந்திருக்கிறோம், இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

மொழியே இல்லாத போய் இப்போ இருக்கிற விஷயங்கள்ல என்ன ஆயிருதுன்னா, இமோஜஸ் அனுப்புகிறோம் அல்லது அப்படின்னு லென்த்தியாக ஒரே எழுத்தை நிறைய டைம் பண்ணி அனுப்பிடும். பட் இதெல்லாம் தாண்டி, ஸ்பெயினில் லா கோமேரா அப்படிங்கிற தீவில் மக்கள் பேசுகிற ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. இந்த மொழியை வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இவங்க வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். சில்போ கோமேரா அப்படிங்கிற இந்த சொற்களை உச்சரிக்காமல் முழுக்க முழுக்க விசில் மொழிகள் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கிற ஒரு அழகான மொழி. இந்த விசில் மொழி அப்படிங்கிறது வந்து தீவிலுடைய ஆழமான பள்ளத்தாக்குகள் மலைப்பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக உருவானதாக வந்து சொல்கிறாங்க. ஒரு பள்ளத்தாக்குலேருந்து மற்றொரு பள்ளத்தாக்குக்கு கிட்டத்தட்ட 2 முதல் 5 கிலோமீட்டர் தூரம் வரை முழு வாக்கியங்களையே வந்து விசில் மூலமாக அனுப்பக்கூடிய ஒரு அழகான மொழியாக இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்பெயினில்

இப்பயும் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் வந்து நம்ம கை அசைவுகளால அப்படி கண்கள் அசைவுகளால அதுவும் இருக்கு, கண் அசைவுகளால வந்து கோடிங் பண்ற மொழி இருக்கு. அது வந்து வார்ல இந்த மாதிரி பேட்டில் விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சீக்ரெட்டா வந்து சீக்ரசி மெயின்டைன் பண்றதுக்கு கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. இப்படி இந்த மொழி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியினுடைய ஒலிகளை விசில் வடிவமாக மாற்றி தனித்துவமான ஒரு மொழியை அதை வச்சிருக்காங்க. இதன் மூலம் கேள்வி பதில்கள் அறிவிப்புகள் இந்த மாதிரி பல்வேறு உரையாடல்கள் வரையும் நடத்த முடியும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அரிய பாரம்பரியத்தை பாதுகாக்கிற இந்த லா கொமேரா அப்படிங்கிற தீவுல இருக்க பள்ளிகள்ல அங்க இருக்க குழந்தைகளுக்கு சில்போ கொமேரா அப்படிங்கிறது கட்டாயமாக கற்பிக்கப்பட்டு வருது இந்த மொழி. இந்த மொழி யுனெஸ்கோ அமைப்பால மனித குலத்துடைய ரொம்ப அழகான பண்பாடு பாரம்பரிய மிக்க ஒரு மொழியா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு தீவு மட்டும் இல்லைங்க, ஒரு விசிலு ஒரு தீவு அப்படின்னு முடிக்கிறது மாத்திரம் இல்லாம ஒரு முழு அழகான மொழியும் பல்வேறு நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வர பாரம்பரியத்தையும் அழகா தன்னுக்குள்ள வச்சுக்கிட்டு அழகா வந்து தன்னுடைய ஒளி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல, வார்த்தையே இல்லைங்க பேசுறதுக்கு, அப்படின்னா யூஸ் பண்ணுவோமே இதை.

0: காதலுக்கு மரியாதை ஃபிலிம்ல இருந்து பாட்டு கேட்டு ரசிச்சோம். என்னப்பா இவ்வளோ உயரத்தில் எங்கப்பா போய் கட்டி வச்சுருக்காங்க இதை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த பாறைக்கோட்டை 660 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கக்கூடிய இலங்கையுடைய சிகிரியா பாறைக்கோட்டை அப்படிங்கிறது வந்து எல்லாராலுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு அழகான கோட்டையும் இருக்குது. சிறப்பு பண்டைய பாறைக்கோட்டையில் இதுவும் ஒன்றாக விளங்குது. அதாவது உலகிலேயே மிக சிறந்த பண்டைய பாறைக்கோட்டைகளில் சிகிரியா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே தாங்க பக்கத்தில் தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இலங்கையுடைய, அதாவது சிகிரியா இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் தம்புலை நகரத்துக்கு அருகில் இருக்க மாத்தளை மாவட்டத்தில் இந்த பகுதி அமைந்திருக்கு, இந்த கோட்டை அமைந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா சுவர் ஓவியங்கள், கண்ணாடி மிரர் வாலில் வந்து அவங்க பண்ண விஷயங்கள், கண்ணாடி சுவர் ஓவியம், அதுக்கப்புறம் சிங்க நுழைவாயில், தொன்மையான தோட்டங்கள், இது எல்லாமே உலக புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது. யுனெஸ்கோ 1982 இந்த சிகிரியாவை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இலங்கையுடைய முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிற இந்த சிகிரியா கோட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய சிங்கள நாகரிகத்தை வந்து சிறப்பாக வந்து எடுத்து ஒரு வரலாற்று சின்னமாகவே அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த கட்டிடக்கலைகள் அதுக்கப்புறம் வரலாற்று சிறப்பால உலக மக்களை வியக்க வைக்கிற ஒரு விஷயமாகவே இருக்கு. கிபி 473 முதல் 495 வரையில ஆட்சி செய்த மன்னர் காக்ஷியபன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதை வந்து கட்டினாரு. தன்னோட அரண்மனை, பாதுகாப்பு அரண்கள், நீர் தோட்டங்கள், அரச மாளிகை இந்த பாறையுடைய உச்சியில் அமைஞ்சிருக்கிறது வந்து உண்மையாலுமே வியப்படைய செய்து, அதையும் தாண்டி இவர் ஏன் இப்படி யோசிச்சாரு அப்படின்னு நம்மளையும் சேர்த்து யோசிக்க வைக்கிது. 8:44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

நேர்கள் கேட்ட பாடல் கோவா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அஜேஷ் ஆண்ட்ரியா ஜெரேமியா பாடியது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய

0: தேர்தலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேரம் காலை 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் இன்னிசை கொண்டாட்டம் 80களையும் 90களையும் வந்த பாடல்களை பேக் டு பேக்காக கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் நேர்ந்து அவங்க ஆர்ஜே மீஸ்ரீ.

கேட்ட பாட்டு வெள்ளையத்தேவன் படத்திற்காக அருண்மொழி உமாரமணன் பாடினது. பாடலாசிரியர் நா காமராசன், இசை இளையராஜா. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நாம லேட் 80s அண்ட் ஏர்லி 90s, 80s நிறைவிலையும் 90s முதல் பகுதிகள்லையுமே, ஆரம்ப கால 90s வந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு ரசிக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாட்டு

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: ஸ்மார்ட் போன் இருந்ததா, இணையம் இருந்ததா, யூடியூப் வீடியோக்கள்

0: இருந்ததா? இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த சக்திகள் என்ன தெரியுமா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கற்றுக்கொள்ளும் ஆர்வம்.
1: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இந்த சிறிய செயல்கள் பறவைகளின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
1: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
3: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

0: 我西拿着锁了也听我了。
1: 哎呀தெரியவர இதை பாடணும் அவ்வளவுதானே, விடு நான் பாடுறேன், நீ பாடுனா அபஸ்வரம், நான் பாடுனா நாதஸ்வரம்.

0: வேலை கிடைச்சிடுச்சு படத்துக்காக பாட்டு கேட்டோம். மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா பாட்டின பாட்டு, பாடலாசிரியர் வாலி, இசை ஹம்சலேகா. தொடரும் பாடல் வில்லு பாட்டுக்காரன் படத்துக்காக மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: இல்லையே வந்து ஒட்டுதே அந்த தேரடியில், இது பரவாயில்ல. சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுதே, சரியில்லையே. தள்ளினுல அஞ்சி அஞ்சி, கெஞ்சி கெஞ்சி, செஞ்சி செஞ்சி, இஞ்சி இஞ்சி, இஞ்சி இஞ்சி, இஞ்சி இஞ்சி, தந்தேன் தந்தேன் இசை.

கேட்டு பாட்டு வெற்றி படிகள் படத்திற்காக எஸ் ஜானகி சாய்பாபா பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல late 80s அண்ட் ஏர்லி 90s பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். 80களினுடைய பிற்பகுதிகளையும் 90களின் முதல் சில ஆண்டுகள்லையும் முற்பகுதிகள்லையும் வந்த பாடல்களை நம்ம என்ஜாய் பண்ணி கேட்டுருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வாலிபன் படத்துக்காக பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, இசை இளையராஜா.

0: கேட்டு பாட்டு உத்தமராசா படத்திற்காக மனோ பாடினது பாடலாசிரியர் வாலி இசை இளையராஜா.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தொடரும் பாடல் ராக்காயி கோயில் படத்துக்காக மனோ உமாரமணன் பாடினது, பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா.

0: கேட்டுப்பாட்டு பேண்ட் மாஸ்டர் படத்துக்காக கேஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் காளிதாசன், இசை தேவா. இதுவரைக்கும் நாம கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல், 80கள் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s ஏர்லி 90s 90களின் முதற் பகுதியில் வந்த பாடல்களை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங் சொல்லிக்கிறதுனா அஜய் யாகேல் 10 மணி 2 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரில் நீ கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ், உங்களோட ஃபேவரட்ஸை கேட்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி. 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தமிழில் சொன்னது புரியலீங்களா, அதான் வருங்க 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களோட பாடலை. அதாவது 2000 இருந்து இப்போ வரைக்கும் வந்த அழகான பாடல்களை கேட்கக்கூடிய

உங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களோட விருப்பப்பாடலில் அதாவது 2000 இப்போ வரைக்கும் வந்த அழகான பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ரைட். இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 லிசனர் சாய்ஸ் இருக்குது. காலையில் வந்தனா மதியம் வந்துட்டேன், மதியம் வந்தனா நைட்டு வந்துட்டேன்னு ரிப்பீட் மோடில் இருந்தீங்கன்னா அந்த லூப் மோடை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஒரு வாரம் கழித்து மீண்டும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கலாம். அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, மற்றவங்களோட ஃபேவரெட்டு நம்மளோடதுன்னு நினச்சி அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடலுங்களுக்காக காத்திருக்கு. உங்களோட விருப்ப பாடல வாட்ஸ்அப்ல அனுப்பலாம்.

0: அபிமன் ஃபிலிம்காக பாடல் கேட்டாங்க மாலதி காந்திபுரம் பகுதியிலிருந்து. தொடர்ந்து அடுத்த பாட்டு யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 2000 அதாவது 2000 இப்போ வரையும் வந்த திரைப்படங்கள்ல இருந்து ஃபிலிம்ஸ்ல இருந்து சாங்ஸ் கேட்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கொஞ்சம் பழசா கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இது இல்லைங்க, அது வேற அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது உங்கள் சாய்ஸ்ல 2000 இப்போ வரையும் வந்து இயர்ல வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸோ அப்படி அடுத்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நம்மளோட முகநூல் பக்கம் இதுலையும் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இன்னைக்கான போஸ்ட்க்கு கீழே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். 9:10 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

சென்ட்ரல் திருப்பூர்லேருந்து கேட்டிருந்தாங்க அவங்க விருப்ப பாடல் பராசக்தி ஃபிலிம்காக. அடுத்ததாக வரப்போகிற பாட்டு ஜாஸ்மின் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான்லேருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு

0: வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஃபிலிம்லேருந்து பாட்டு கேட்டோம். இந்த பாட்டுக்கு விருப்பம் யார் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஸ்வரி மதி இளங்கோபன் காலம்பாளையம் பகுதியிலிருந்து தன்னோட விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். அதுக்கு முன்னாடி,
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

இறுதி சுற்று ஃபிலிம்லேருந்து பாடல் கேட்டோம். இந்த பாட்டு பாலக்காடு ரோடு காந்தி நகர் பகுதியிலிருந்து எஸ் விபு மற்றும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்களோட விருப்ப பாடல் கொடுத்துட்டோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2000லேருந்து அதாவது 2000லேருந்து வந்த பாடல்கள் இப்போ வரையும் இருக்கிற ஃபிலிம்ஸில் இயரில் ரிலீஸான ஃபிலிம்ஸில் இருக்க பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான்

தீபாவளி ஃபிலிம்காக பாடல் கேட்டாங்க. ஹசீராவோட சேர்த்து இன்னொரு நேயரும் வந்து தீபாவளி ஃபிலிம்ல இருந்து கேட்டிருந்தனால ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பாடல் வந்து நம்ம போட்டாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல்

கண்ணன் ஒருவன் ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். ஹரிஹரன் சுஜாதா பாடினது அழகான பாடல். இந்த பாடலுக்கு யாருங்க விருப்பம் தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கெங்கே சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலேருந்து எங்கே பாதி காணும்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க மறைஞ்சு போச்சு. சாமி செட்டிப்பாளையம்லேருந்து கவனிக்கா, வேலு, ருத்ரன் இவங்களோட விருப்ப பாடல் தான் நம்மளோட இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் போச்சு. அடுத்த பாட்டு உங்களுக்காக

0: ராஜேந்திரன் லோகேஸ்வரன் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருந்தாங்க. இந்த பாட்டு சுந்தரா டிராவல்ஸ்லேருந்து இப்போ நம்ம கேட்டு ரசித்தோம். 10:42. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 9585800103 அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் எண்களில் கரெக்டான பாடல், அதாவது 2000லேருந்து டில் நவ் இப்போ வரையும் 2026 வரையிலும் வந்த தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸோ அதனால் அந்த இயரில் இருக்கிற பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நிகழ்ச்சியில்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய

கண்காட்சியின் 24வது பதிப்பு.

0: பைசன் ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்ட சிவம் பெருமாநல்லூர் செல்வம் விருப்ப பாடல தெரிவிச்சிருந்தாங்க நிகழ்ச்சியில. அடுத்ததா உங்களுக்காக பாடல். அதுக்கு முன்னாடி
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: திருச்சியில இருந்து ஷேக் முகமது அவருடைய விருப்பப்பாடலை கேட்டிருந்தாங்க, குருவி பிலிம்ல இருந்து நிகழ்ச்சியில. அடுத்த பாட்டு
1: A rose is a rose.

0: 10:59 நேர்கள் இதுவரையில் இணைந்து பணிந்த இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. நாளைக்கும் உங்களுக்காக காத்திருக்கும் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல். நேரம் 10:59, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,600,400 விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் காலை 11:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் நேயர்து நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில தினமும் ஒவ்வொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சு அவங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு இணையக்கூடிய நேயர், வணக்கம்.

0: வணக்கம், உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துங்க.
1: நாங்க கணக்கம்பாளையம் பொன்னாநகர்ல இருந்து கேசுமதி.
0: கணக்கம்பாளையத்துல இருந்து
1: பொன்னாநகர்.
0: ஓகே, சுமதி பேசுறாங்க நம்ம கூட. சொல்லுங்க சுமதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க
0: கைத்தறி நெசவு பண்றீங்க. ஓகே, சாப்பிட்டாச்சா? ஓகேங்க. நீங்க எவ்வளவு நல்லா ரேடியோ கேக்குறீங்க? உங்களுக்கு பத்து வருஷம் சொல்ல போறீங்களோ நினைச்ச பார்த்தா உங்களுக்கு பத்து வயசு இருக்கும் போது இருந்து ரேடியோ கேக்குறீங்க. ஓகே சூப்பர். என்ன பாடல்கள் எல்லாம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க.
1: முதல் பாடல் படம் வந்துங்க இதய கணையில இருந்து இன்பமே. இரண்டாவது படம் வந்துங்க வசீகரால இருந்து வேணா வேணா விழுந்துட்டு வேணா. மூணாவது படம் வந்துங்க மேட்டுக்குடியில இருந்து மானாமதுரை குண்டுமல்லி. நாலாவது வந்துங்க துள்ளாத மனமும் துள்ளத்துல இருந்து சுத்து துட்டு காசு தேடி. அஞ்சாவது வந்துங்க வசீக சிறைச்சாலையிலிருந்து செம்பூவே செம்பூவே. ஆறாவது படம் வந்துங்க நிமிர்ந்த நிலையிலிருந்து முத்தையடி பாதையிலங்க.
0: இதுதான் உங்களுடைய விருப்ப பாடல்கள். ரொம்ப நன்றி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றிங்க சுமதி.
1: நன்றிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி.
0: ஓகேங்க.

0: சிறைச்சாலையிலிருந்து செம்பூவே செம்பூவே, ஆறாவது படம் வந்துங்க நிமிர்ந்த நிலையிலிருந்து முத்தையடி பாதையிலங்க.
1: இதுதான் உங்களுடைய விருப்ப பாடல்கள். ரொம்ப நன்றி, நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றிங்க சுமதி.
0: நன்றிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி.
1: ஓகேங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கணக்கம்பாளையத்திலிருந்து சுமதி அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த பாடல்களை தான் நாம கேட்டுட்டு இருக்கோம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நவீன

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 1 2

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: ஸ்மார்ட் போன் இருந்ததா, இணையம் இருந்ததா, யூடியூப் வீடியோக்கள் இருந்ததா? இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த சக்திகள் என்ன தெரியுமா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கற்றுக்கொள்ளும் ஆர்வம்.
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: இந்த சிறிய செயல்கள் பறவைகளின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
0: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் கணக்கம்பாளையத்திலிருந்து சுமதி அவங்களுடைய விருப்ப பாடல்களை இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணலாம், கடிதங்கள் அனுப்பலாம், இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் அப்படின்னு உங்களுடைய பெயரையும் உங்களோட ஊர் பெயரையும் நீங்க மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணலாம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி மத்திய அரசின்

0: கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்த நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மீஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய கலந்துரையாடல்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் கேட்ட பாட்டு குமுதம் படத்திற்காக 1961 வெளியே வந்த இந்த படம், எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, சௌகார் ஜானகி நடித்த இந்த படம். இந்த படம் அதுக்கப்புறமா 1962 63 தெலுங்குலையும் மலையாளத்திலையும் கூட, 64 ஹிந்தியிலையுமே வந்து இந்த படம் ரீமேக் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ நாம் கேட்ட இந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். டி ஆர் மகாலிங்கம் பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி.

0: கேட்ட பாட்டு மனம் போல் மாங்கல்யம். படத்திற்காக பி லீலா பாடியிருந்தாங்க. இசை ராமராவ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நாம இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் உங்க அரிசி மேஸ்ரீ. நேர்களே, தொடர்வது 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். நன்றி நேர்களே.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் பகல் 12 மணி. வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வந்தேன் வந்தேன்.
0: வாங்க வாங்க.
2: இது என்ன, காலையில் சொரக்கா, மத்தியானம் சொரக்கா, ராத்திரி சொரக்கான்னு சொரக்காவா அடிக்கி வச்சிருக்கே? உனக்கு எதுக்கு இவ்வளவு சொரக்கா? வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா?
0: அத ஏன் கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு கிராமத்துல இருந்து நான் ஏதோ எல்லாத்தையும் சமைக்க போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவ எத்தனை சொரக்காய் கொண்டு வந்து கொடுத்துருக்கா எனக்கு.
2: இல்ல, நீ எனக்கு தெரியும் நீ எதுக்கு வாங்கியிருப்பேன்னு. எனக்கு கொடுக்கதான் வாங்கியிருப்ப.
0: ஆமா,
2: எனக்கு நீ சமைக்கவே மாட்டியே.
0: அதனாலதான் இத வந்து அப்படியே காய வச்சு அதை குடுவியா ஆக்கிடலாமே.
2: ஒன்னும் ஆகாது, நீ வீட்டுல வச்சா அழுகிதான் போகும்.
0: அப்புறம்
2: அது காய்க்கும் போதே அதை அப்படியே விட்டுட்டு அதை ட்ரை ஆனதான் எடுத்துட்டு வருவாங்க.
0: அப்படிங்கிறீங்க?
2: அதை பதப்படுத்தி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டே பண்ணலாம்.
0: என்ன இந்த சொரக்காயில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? யூ மீன் இசை கருவி? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு.
2: அதெல்லாம் ஒண்ணு, நீ எடுத்து பாரு எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சொரக்கா குடுவையில ஏகப்பட்டது பண்றாங்க.
0: நிஜமாவா?
2: எல்லாத்துக்குமே அதோட பாட்டம் வந்து அதுதானே. அது வந்து அந்த டோனல் குவாலிட்டி ரொம்ப நல்ல ஒரு ரெசனன்ஸ் கொடுக்கும்.
0: ஆனா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட் இதை கொண்டு கொடுத்தான்னு சொன்னேன்ல, அவங்க அப்பா வந்து இந்த சொரக்காய் எல்லாம் பறிக்க போகும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சு போச்சு. அதனால அங்கே கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவருக்கு வந்து கால் பிராக்சர் ஆயிடுச்சு. இனிமே நீங்க வாக்கர் வச்சுதான் நடக்கணும்ட்டாங்க. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த வாக்கர் வச்சு நடக்கிறதுக்கு.
2: ஐயோ, ஒருத்தருக்கு பிராக்சர் ஆயிடுச்சுன்னா ஆபரேஷன் பண்ணிருவாங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் கேர் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வாக்கர் தேவைப்படும். நம்ம ஊர் வாக்கர்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க?

0: பிளெயின் தரைக்கான வாக்குறது.
1: ஆமா, அவங்க அப்பாவே விவசாயிங்கிறதுனால அவரு காட்டுக்கு போகணும், மேட்டுக்கு போகணும், எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்ச மனுஷனுக்கு இப்ப ஒரு மாடி கூட ஏற முடியல தெரியுமா?
0: மாடி தாராளமா ஏறலாம், அதுக்கான டிசைன் பண்ண வாக்கர் இருக்கு.
1: அப்படியா, நிஜமா?
0: ஆமா, முத முதல்ல ஒரு இந்திய பெண் கண்டுபிடித்த ஒரு எளிமையான வாக்கருக்கு வந்து கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. கமர்ஷியலா மேனுபேக்சர் செய்யப்பட்டதுன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இன்னும் ஷாலினி குமாரின்னு பீகாரை சேர்ந்த பொண்ணு, இந்த ஐடியா அவங்களுக்கு எப்போ வந்ததுன்னா 2009லயே. அவங்க தாத்தாக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவர் கீழே தான் இருக்காரு, மாடியில போய் ஒரு காத்து வாங்க முடியல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காரு, ஏன் மாடிப்படியில வச்சுட்டு வாக்கர்ல ஏற முடியாது, அதுதானே அதை பாக்குறா. அப்ப வந்து மாடிப்படி ஏறும்போது வாக்கர் தானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஹைட்டு,
1: ஓ
0: அது லாக்கும் ஆகணும், இல்லைன்னா பாபுல் ஆகுமே ஆடுமே. சோ இதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து வெறும் 13 வயசு தான், 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கா.
1: பரவாயில்ல.
0: கிளாஸ்மேட் அபிஷேக்னு ஒரு பையன், அவன் வந்து 2009 அந்த இக்னைட் அவார்டு வாங்குறான், நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விருது வந்து தராங்க, புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற குட்டி பசங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக தராங்க. அப்படியே அவன் கிளாஸ்மேட் அபிஷேக்ங்கிற பையன் வந்து ஏற்கனவே அந்த இக்னைட் அவார்டு வாங்கியிருக்கான். அவன் கிட்ட சொல்றான், எனக்கும் இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்கு, அதாவது வாக்கர், அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா மாடிப்படி ஏறும்போது ஃப்ரண்ட் தூக்கி இப்படி வைக்கும் போது முன்னங்கால் பாதி ஆயிடுச்சுன்னா பாதியாயி கிளிப்பும் போட்டுக்கணும்,
1: சரிட்டா
0: பின்னங்கால் வந்து கிரிப்போட இருக்கும், இதுதான் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன்னா இது நல்ல ஐடியாவா இருக்கே, இதோட

0: 2-0 victory over Morocco in the first quarter final in Boston. And that is the end of this news bulletin.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு பாட்டு கேட்க போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பாட்டுன்னா, வித்யாசாகர் அவர் வந்து 1993 மாதங்கள் 7 அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. 1998 மலையாள படத்துல அதே டியூனை யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, இப்ப முதல்ல மாதங்கள் 7 பத்தி பார்க்கலாம். நீங்க கேட்க போற இந்த பாட்டு மீட்டு என்னை அப்படின்னு ஆரம்பிக்கும். எங்கேயோ கேட்டிருக்கோமா அப்படின்னு ரொம்ப எல்லாம் கேட்டதில்ல. இது யார் பாடியிருப்பாங்க? SPB சாரும் கே சித்ரா அவர்களும் பாடியிருப்பாங்க. இந்த படத்துல 6 பாட்டு. இது வந்து ஒரு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். இந்த படம் வந்து 1991 வந்திருக்க வேண்டியது. ஆனா சென்சார் கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சு ரிலீஸ் ஆகும்போது 1993 ஆயிடுச்சு. இந்த படத்தையே யோகி சேது தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் நடிச்சிருப்பாரு, அவரு ரம்யா கிருஷ்ணன் நாசர். படம் ஓகேவா தான் ஓடி இருக்கு அந்த படம். இந்த பாட்டு அதனால வந்து நம்ம மனசுல பதியில பியூட்டிஃபுல்லான மெலடி நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். சரி, மீட்டு என்னைன்னு சொல்லிட்டாரு. அப்ப வீணை இல்லையா, வாலி அவர்களோட வரிகள் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இசைக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, வீணையே வந்து பிரதான வச்சு அப்ப வீணை பேசும், வீணை கொஞ்சம் உரமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டே போகும். அந்த பாடல் ஃபுல்லா அந்த ஃபாலோ அப் இருக்கும். இப்ப மலையாள பாட்டுக்கு வரும். இதே டியூன் 1998 பிரணய வர்ணங்கள் அப்படிங்கிற படத்துக்காக, சிபிமலையலோட படம். அந்த படம் இந்த படம் ஒரே கதை கிடையாது, இது வேற அது வேற. இந்த டியூனை மட்டும் ஒரு இசையமைப்பாளர் வித்யாசாகர் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆரோ விரல் நீட்டி அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். சரியா, அந்த பாட்டை முழுசா எப்ப கேட்போம்? இன்னைக்கா ஒரு நாள், ஓணம் வருது இல்ல அதுக்கு கேட்போம், இல்ல ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சியா அன்னைக்கு கேட்போம். சரியா,

பாட்டை யார பாட வச்சிருப்பாங்க? கே ஜே யேசுதாஸ் அவர்கள், கான கந்தர்வனம். அந்த பாட்டுல ஒரு சின்ன சோகம் இழையோடும், ஏன்னா அது கதைக்கேத்த மாதிரி அந்த பாட்டு அப்படி அமைஞ்சிருக்கும். அந்த பாட்டுல என்ன தெரியுமா வித்தியாசம் காட்டியிருப்பாரு? ஃப்ளூட்டு ஃபுல்லா ஃப்ளூட்டு, இது ஃபுல்லா வீணை, ரெண்டுமே வேற டைமென்ஷன்ல பண்ணிருப்பாங்க. ஒரு ஏ டியூனு, பாடகர்கள் வேற, ட்ரீட்மெண்ட்டும் வேற. இது எப்படி தெரியுமா? இது ராஜா சார் பாணி. இதே பாணியை தான் வித்யாசாகர் அவர்களும் இந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். மலையாள ரசிகர்களுக்கு ஒரு கிளாசிக்கலோட கலந்த டியூன் மாதிரியும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோகத்தையும் கொடுத்துப்பார். தமிழில் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ சச் அ ஜீனியஸ் காம்போசிஷன் ஃப்ரம் எ கம்போசர். இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்போம். என்ன பாட்டு? மீட்டு என்னை. கேட்டு நம்மளாம் புலகாங்கி தான் அடையப்போறோம். 90களின் ஆரம்ப கால பாடல் இல்லையா? கேட்காத பாட்டா போச்சு இது, சே இப்படி விட்டோமே அப்படின்னு நம்ம தோணும். இப்ப என்ட்ரோல பியூட்டிஃபுல்லான பாடல், என்ன பாடல்? மீட்டு என்னை. வித்யாசாகர் மியூசிக்ல வந்த மாதங்கள் 7 அந்த படத்திலேருந்து இந்த பாடல். கேப்போமா?

0: ஆண்டோனியோ ரூயிஸ் பீப்போ. இவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் வர்ச்சுசோ பியானிஸ்ட் தான். சின்ன வயசுல நல்ல கிட்டாரிஸ்டா தான் இருந்திருக்கார். அப்புறம் அவர் பியானிஸ்ட் ஆயிட்டார். அவரோட கியான்சியன் ஒய் டான்ஸா அப்படிங்கிற அந்த கிட்டார் பீஸ், அந்த கிட்டார் பீஸ்ல கொஞ்சம் அந்த மற்ற மியூசிக்கும் சேர்ந்து வரும். அது வந்து ஒரு குவார்டெட் இல்லையா, அதனால வயலின் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த போர்ஷன்ல மட்டும் கிட்டார் வரும். நான் அதை மட்டும் எடுத்து தான் உங்களுக்கு போட்டேன். இப்போ கேட்டீங்கல்ல இந்த மியூசிக்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன தமிழ் பாடல் என்ன, இதுதான் கேள்வி. ஏன் கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு மேலே போட்டால் அதே தான் உங்களுக்கு ரிப்பீட் மோடில் போடணும். ஏன்னா அப்பட்டமாக பாட்டையே சொன்ன மாதிரி தான், அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டிருந்தேன். எவ்வளோ க்ளூ கொடுத்துருந்தேன், அது க்ளூன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அதனால தான் லைட்டாக இந்த தேவைக்கு வேற பூ வச்சுட்டு வந்துட்டாங்க, ஸ்டூடியோவே மணக்குது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பூ மணக்குது அப்படின்னா அப்படி தானே எடுக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு டவுட் இருந்தது, நெக்ஸ்ட் டேவும் நல்லா கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொன்னா கேட்டுட்டு சொல்லிட்டீங்க. சரி, என்ன விடை அது? இதுதான் விடை.
1: எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு.
0: 1980 வந்து முரட்டுக்காலை அந்த படத்துல எந்த பூவிலும் வாசம் உண்டு என்ன மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ணியிருப்பாரு நம்ம செல்ல குட்டி ஜானகி அம்மா. அந்த அவங்கள மாதிரி யாராவது பாட முடியுமா? 80களெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் நோட்ஸை எடுத்து பண்ணத்துக்கும் யாரும் இல்லை, அதை இப்படி பாடுறதுக்கும் யாரும் இல்லைங்கிற மாதிரி இது கால காலத்துக்கு நிக்க போற பாட்டுங்கிறத என்னைக்கோ பண்ணிட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் நாம கேட்டு புலகாங்கிதம் அடையிறோம். இதுல ஏதாவது பண்ணலாமான்னு தான் நம்ம பாக்குறோமே தவிர ஒரிஜினலா நம்மளால இனிமே கிரியேட் பண்ணவே முடியாது. அந்த ஒரே ஒரு மெலடி லைன் அதை எடுத்து ஒரு பாட்டாவே பண்ணிருப்பாரு. ஃபுல் பாட்டு பண்றது எவ்வளவு கஷ்டம், பாட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்றதுக்கு யாரால முடியும்? த கிரேட் இளையராஜா சார். சோ கேள்வி கேட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரமண முதலி புதூர் செந்தில்குமார் 12:22 சொல்லிட்டாரு. அவர் கூடவே இன்னொருத்தர் நம்ம அவர் ஓன் அனௌன்சர் அரவிந்தும் சொல்லிட்டார். சரவணன் SIHS காலனி ஒரு 12:24 குள்ளேயே கொடுத்துட்டாரு. நாங்க புடிங்க பலத்த கைத்தட்டல.

யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. உமா கணேஷ் சிறுமுகை, அவினாசி பிரபு, தேவி சிசாய், மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, கோணமலை ஆனந்தன், கோவை சேரன்மா நகர், ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, வடவள்ளி கிரிஜா, ஆழியார் சுப்பிரமணியம், ஆழியார் சுப்பிரமணியம் போட்டிருக்கார் மேடம். எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, ஆனா டவர் இல்லை என் இடத்துல இருந்து, அதனால என்னால உடனே கொடுக்க முடியலன்னு போட்டிருந்தார். ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் இது கண்டுபிடிக்கலன்னா தான் ஆச்சரியம். கிருஷ்ணவேணி திருப்பூர் மாவட்டம் காவிலிப்பாளையம், அம்பிகா திருப்பூர் காவிலிப்பாளையம்லேருந்து, அபினாசி எஸ் மேட்டுப்பாளையம் மணிகண்டன், ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி, குகன் சிந்து கோத்தகிரி, ராஜி ஜி என் மில்சஸ், வெள்ளம்பட்டி சிவகுமார் அண்ட் ஃபேமிலி, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், விஜயகுமார் வரதராஜபுரம், சையத் ரசூல் செல்வபுரம், நீங்க வேற ஏதோ அனுப்புனீங்க அப்புறம் இல்லைன்னு கரெக்டா அனுப்பிட்டீங்க, சின்னவதம்பச்சேரி சுரேஷ்குமார், ஜோதி லட்சுமி, பீடம்பள்ளி வாசுதேவன், மகேஸ்வரி தர்மராஜ், ஹரிஷ் திருப்பூர் வெள்ளியங்கிரியிலிருந்து, அப்புறம் அவினாஷி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், சிறுமுகை சோமு, கலைவாணி, கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், வெள்ளியங்காடு மகேஸ்வரி, கீர்த்தி, ஹரிஷ், சேவியர் பால், ஜி என் மில்ஸ்ல இருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். அவர் என்ன கேட்டிருக்காரு, கேள்விக்கு விட இசைக்குறிப்பு வந்து கண்மூடி கண் திறக்கிறதுக்குலாம் முடிந்து விட்டதே அப்படின்னு அவர் தான் கொடுத்துருக்காரு, நான் கொஞ்சமா கொடுத்தேன்னு போட்டிருக்காரு, இதுதான் ரீசன். ஓகே, கேன்பாளையம் பேச்சி முத்து, விவேகானந்தன் அண்ட் ஃபேமிலி கொழுமம் கொண்டான்லேருந்து, கனியாம்பூண்டி கனகரத்னம், புனிதவதி சிறுமுகையிலேருந்து, ஸ்பெஷல் அப்ளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, தேங்க்யூ. அப்புறம் வந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம், மணவை சந்திரசேகர், பாரதி மகாலிங்கம், கள்ளி வலசு, ஈரோடு சூரம்பட்டி வலசு, பாயிளங்கோ அண்ட் ஃபேமிலி, குன்னத்தூர் கருமஞ்சிரை, ரேவதி பாலகிருஷ்ணன், இதுல ஆர் எஸ் புரம் ஹரிஹரன், இவர் என்ன போட்டிருக்காரு, புட்டுக்கள் போட்டாலும் அப்படின்னு போட்டிருக்காரு, நான் இல்லைன்னு சொன்னினே. அப்புறம் வந்து அப்துல் கஃபூர் வந்து ரெண்டு குளூவை வச்சு, காடெல்லாம் பிச்சி பூவா இல்ல வாசம் இல்லாம மலரிதா, பூனா உடனே இப்படி போடுவீங்களா, வாசம் இருக்கிறதுனால தானே வாசமா இருக்குன்னு சொன்னேன் க்ளூல என்ன நீங்க. அப்புறம் வில்லியம் பொள்ளாச்சி, அவரும் தினம் தினமான்னு கேட்டிருக்காரு. ஆஹா, எத்தனை ஆன்சர் பாருங்க. மணவை சந்திரசேகர், நீங்க எத்தனை என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இனிமே எல்லாரும் ஒரு ஆன்சர் தான், சாய்ஸ்ல மூணு கொடுத்துட்டு அதுல ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்கலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் பெருமாள் சாமி சாவக்காட்டுப்பாளையம், அவரும் வாசம் இல்ல மலரிதா, அதான் நான் பூன்னு சொன்னவொன்னே இப்படி, நவநீதன் சென்னிமலை, அபினாசி ரங்கா, கணேஷ் ராஜமணி, இவர் வந்து ஆயிரம் பூக்கள் மலரட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, ஆனா எல்லா பேரும் படிச்சுட்டேன், ஆனா கரெக்டான ஆன்சர் இல்ல நீங்க அனுப்பணும். சரி, அவரும் அனௌன்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த சொல்லியிருந்தாங்க, சந்திரா, கவிதா, சர்க்கார் கண்ணாடி புத்தூர்ல இருந்து முனுசாமி, அதுக்கப்புறம் தமிழரசி, பாருங்க எவ்வளவு பேர் இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடாடா சூப்பர். சரி, பா பரணிதரன் செகண்ட் டே கேட்டுட்டு என்ன கொடுத்திருக்காரு, நானும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இல்ல, உங்க கூடவே நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு, 12:24 நிறைய பேர் கொடுத்துட்டாங்க, ஆனா முந்தின நாள் 12:22 கொடுத்தாங்க, ஒரே நேரம் தான் ரெண்டு நாளும் வந்துச்சு ப்ரோக்ராம், ஆனா முந்தின நாள் சொன்னவங்க கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல், ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுத்துட்டோம். இப்ப வரப்போது பாருங்க, ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே இந்தாங்க பிடிங்க, பலத்த கைத்தட்டல். இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இந்த வார குவிஸ் அத கண்டுபிடிங்க பாப்போம். இந்த வாரம் என்ன வச்சிருக்கீங்க, நான் பெரிய க்ளூலாம் இந்த வாரம் தரமாட்டேன், உங்களுடைய வந்து இசை அறிவை சோதிப்போம். ஓகேவா, இதுதான் குவிஸ், இப்ப கேளுங்க. இப்ப ஒரு பாட்டு வரப்போகுது பாருங்க.

கேட்டாச்சா, இதோட தமிழ் வருஷன் என்ன? எது முன்னாடி வந்தது? ரெண்டும் ஒரே வருஷம் தான் வந்தது. போய் பாருங்க, இந்த பாட்டை போட்டு தேடி கீடி பார்த்து கூகுளார் ஹெல்ப்ப கேட்டு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. க்ளூ ஈஸி, அதுதான் க்ளூ. நமக்கு பிடிச்ச கம்போசர், இந்த பாட்டை நம்ம கேட்கிறோமா? எல்லா இடத்துலயும் நீங்க கேக்குறீங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படம், இது ஒரு க்ளூவா? பெரிய நடிகர் நடிச்ச படம். அப்புறம் சரி, இப்படி ஒண்ணா சொல்றேன், கன்னடால ஒரு தொகையரா வந்துட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் சாங். அதே மாதிரிதான் ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கலாம் தமிழ்ல, ஏதோ ஒரு கொண்டாட்டம், அந்த மாதிரி பாடல் தான் இது. ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கன்னட பாட்டும் தமிழ் பாட்டும் ஒரே டியூன் தான், வார்த்தைகள் மட்டும்தான் வேற. அப்படி யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம க்ளூ கொடுக்க கூடாது, அப்பதான் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். க்ளூ கொடுத்துட்டா நீங்க டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். 9 58 58 00 0 103.

0: என்றோல ரெண்டாவது பாட்டு. இந்த படம் வந்து உள்ளம் ஒரு ஊஞ்சல். இந்த படத்துல இருந்தா ஒரு பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கவே முடியாது. சிலையே தங்க சிலையே பாடியிருக்கவர் பி சுஷிலாமா மஜேஸ்தாஸ் சார். படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? அவர் பேரு ஜே எம் ராஜு, ஜான் மாட்டுப்புறத்து ராஜு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. நல்ல ஹிட்டான ஒரு பாட்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, ஆனா எனக்கு அவர் தெரியும், அதனால நான் சொல்றேன். நம்ம ஆல் இந்தியா ரேடியோல லதா ராஜுன்னு இருந்தாங்க. இந்த பாட்டை கேளுங்க.
1: நல்ல

வைப்போம். இந்த பாட்டை நான் இன்னொரு நாள் நான் போடுறேன் உங்களுக்கு, அன்பின் நிலைகள். இந்த படத்துல வந்த பாட்டு, இது பாடினது லதா ராஜு. நிறைய பேருக்கு தெரியாது, இது லதா ரஜினிகாந்த்னு நினைச்சுப்பாங்க. அந்த பாட்டை பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். உங்களுக்கு இவரை பத்தி, ஜெயம் ராஜு சார் பத்தி சொல்றதுக்காக இதை நான் போட்டேன். இந்த பாட்டு யார் பாடி இருக்காங்க? இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னமோ ஏதோ எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு.

இந்த ஜெயம் ராஜு லதா ராஜுவோட பையன்தான் ஆலாப் ராஜு. ஆலாப் ராஜுவை முத முதல்ல ஏஆர்க்காக இன்டர்வியூ பண்ணது நான். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது அந்த டைம்ல. சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ராஜு சாரோட மகள் பேர் அனுப்பம்மா. அனுப்பம்மா வந்து என்னோட கணவரோட வேலை பார்த்தவங்க. அவங்க இவங்க வந்து லதா ராஜு என் கூட வேலை பார்த்தவங்க. அதனால இவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஏஆர் சென்னை தூர்தர்ஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ராஜு சார் வந்து நிறைய கிறிஸ்டியன் டிவோஷனல் பண்ணியிருக்காரு. சில மலையாள படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ்ல இது ஒண்ணுதான். அப்புறம் நிறைய பேரை அவர் வந்து பட வச்சிருக்காரு. பாருங்க, நம்மளை சுத்தி எவ்வளோ டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய தலையாய பணி. ஜான் மாட்டுப்புறத்து ராஜு, அவர் தான் ஜெயம் ராஜு. அவரோட இசையில வந்த உள்ளம் ஒரு ஊஞ்சல் படத்திலேருந்து தான் இந்த பாட்டை இப்ப கேட்க போறோம். என்ன பாட்டு? சிலையே தங்க சிலையே. கேட்டு ரசிப்போமா?

ததீம் தகிட ததீம் தகிட கிடதறிகிடதாம் தத்தீம் ததீம் தத்தீம் ததீம் த தக தாக்கிட்ட தக தாக்கிட்ட கிடதறிகிடதாம் தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கிட தாங்கி

0: சிலையானது என்ன?
1: சரி, இப்ப உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் என்ன போட்டிருக்காங்க, சிறுதானியம் பற்றிய உரையாடல் மிக அருமை. கோவை வானொலி நிகழ்ச்சிகள் எல்லா வகையிலும் நன்மை தருவதாக உள்ளது. திருப்புர சுந்தரி மேடம் அவர்கள் குரல் போல் உங்கள் குரலும் காந்த குரல் தான். நீங்கள் ஜானகி அம்மா என்று கூறியதை போல திருப்புர சுந்தரி அவர்கள் எனக்கு அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டையர்டானோ சார் திருப்புர சுந்தரி பத்தி எழுதியிருக்காங்க. அப்புறம் ஜானகி அம்மா வந்து அதாவது எந்த பூவிலும் அந்த பாடல்ல அவங்க என்னமா ஜாலம் செஞ்சிருப்பாங்க, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆனால என்னால ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போதும். சாய்வனார் காலையில பேராசிரியர் கணேசன் அவர்களுடைய கருத்துக்கள், பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அவருடைய விருப்பம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது எந்த மாதிரி சேவையாக இருந்தாலும் சரி, பணம் பொருள் அறிவு இல்லாத நிலையில் உடல் உழைப்பு சரீர உதவி பரோபகாரம் இத்தம் சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரு, விஸ்வநாதன் டாட்டா பேட் ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு அனுப்பியிருக்கார். சிறுதானியம் பற்றிய தொகுப்பு அருமை அப்படின்னு அவினாசி ரெங்கா கணேஷ் ராஜாமணி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அர்த்தமுள்ள அரட்டையில வந்து காவலன் அவன் கோபலன் பாடல் வந்து ரொம்ப அருமை, நிகழ்ச்சி நடத்திய விதமும் அருமை. பிரேமா வெளியங்கிரி கருமத்தம்பட்டியில இருந்து அனுப்பியிருக்காங்க. இரண்டாவது பாடல் மிக மிக அருமை, எங்கேயோ சிறு பிராயத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்னு திருப்பூர்பா பரணிதரன் போட்டிருக்காரு. இந்த பாட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க, ஜானகேமாவ பாட்டின்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல எனக்கு பாட்டி தான் ரொம்ப க்ளோஸ், நம்ம பாட்டி வைத்தியம் தான் இதுல சிறந்தது. எல்லாம் சரி, இருந்தாலும் அம்மா தான் சிறப்பு சொல்றதுக்கு. மதர் தெரேசா அம்மான்னு தானே சொல்றோம், அந்த மாதிரி உயர்ந்த பெண்மணிகளை நம்ம வந்து அம்மான்னு தானே சொல்றோம். எத்தனையோ பேர் இருக்காங்க, பாண்டிச்சேரி மதர் அவங்களும் மதர்ன்னு தானே சொல்றோம். மாதிரி தமிழ்ல பல பேரை நம்ம அம்மான்னு விழிக்கிறது தான் நல்லது. ஆல் இண்டியா ரேடியோ பொறுத்த வரைக்கும் அம்மா தான் எல்லாரும், எவர் கிரீன் மதர் தான். ஓகேவா, ரொம்ப பெரியவங்களா இருந்தா ஐயான்னு ஆண்களை சொல்லுவோம், தமிழ்ல அம்மா தான். அதோட சிறப்பான வார்த்தை எதுவுமே இல்லை. இந்த கான்வர்சேஷன் இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நெவர் எவர் யூஸ் ஃபாரஸ் அவ்வளவுதான், எங்களுக்கு அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்லிருந்தீங்க ஜாலியா ரெஃபரன்ஸ்ல நாங்க சொல்லுவோம் அப்படின்னு, நாங்க சொல்ல மாட்டோம். ஆல் இந்தியா ரேடியோ வில் நெவர் டெல், அவ்வளவுதான். பிரிட்டிஷன் பெரியநாயகி பாடல் அப்போது பிரபலம், எல்லா திருமண விழாக்களிலும் போடுவாங்க. என்னோட முதல் பாடல் என்றோல அடிக்கரும்பாய் இனித்தது. இரண்டாவது பாடலும் அடிக்கடி கேட்க முடியாத பாடல் தான். தேர்ந்தெடுத்து தரும் உங்கள் கடின உழைப்புக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி கொடுத்திருக்காரு. வரகு பொங்கல் சட்னி எல்லாம் தேவகி மேடம்க்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு செல்வபுரம் சையத் ரசூல் கேட்டிருக்காரு. அதை மட்டும் நல்லா கவனிக்கிறீங்களே. கோடமலை ஆனந்தன் பாடல்கள்லாம் சூப்பர், என்ட்ரோ பாடல் ரொம்ப ரொம்ப சூப்பர், உங்க ரெண்டு பேரோட கலந்துரையாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சிறுவாணி சாரல் பாடல் அருமை நீங்க போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. 28 வயதான மிலட்ராணி பற்றி அரட்டை அருமை, உங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமை. மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன் குடும்பத்தார் போட்டிருக்காங்க. இவர்கள் இந்தியர்கள் படத்துக்கு பெட்டிஷன் பெரிய நாயக்கின்னு சொன்னீங்க, அந்த கால தூர்தர்ஷன்ல படம் பார்த்த ஞாபகம் வந்தது. என்றோல வந்த உறவுகள் ஒரு சிறுகதை பாடல் வந்து கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பிரேம்நாத் பெரிய நாயக்கம் பாளையம் நின்று கொடுத்திருக்காங்க. சிறுவாணி சாரல் பாடல்கள் அருமை அப்படின்னு குகன் சிந்துவும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 6:40 பாட்டு முடிஞ்ச உடனே பிரேம்நாத் உடனே அனுப்பிடுவாரு, குகன் சிந்துவும் ப்ராம்ப்டா மெசேஜ் அனுப்பிடுவாங்க. சைக்கிள் பற்றிய குறிப்பு நம்மை சுற்றியில வந்தது இல்லையா, அது அருமையா இருந்தது.

0: அப்படின்னு யசோதா கோவிந்தராஜ் போட்டிருக்காங்க திருப்பூர் கணபதி பாளையம்லேருந்து. அந்த சைக்கிள் பற்றிய குறிப்பு வந்து எங்களை பழைய நினைவுக்கு கூட்டி சென்று விட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க சூரிய பிரகாஷ் தம்பி. ஓ, அது முன் செல்லடால வந்தது. அவர் கூறிய கருத்துக்கள் வந்து அருமை, விடாமுயற்சி வெற்றியை ஈட்டி தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாமி செட்டிப்பாளையம் வியன் இளங்கோ என்ன போட்டிருக்காரு, நல்வாழ்த்துக்கள். பேத்திக்கு மொட்டை போட பழனிக்கு போனேங்க, அதனால உங்க நிகழ்ச்சிய கேட்க முடியல சனிக்கிழமை, நாளை கேட்கிறேன் போட்டிருக்காரு. கேட்டீங்களா, பேத்தி பேர் மகத்தின் போட்டிருக்காங்க. நீங்க எங்களுக்கு போட்டோ வீடியோ எல்லாம் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க, அது வந்து அபிஷியல் வாட்ஸ்அப் இல்லையா, அதனால அதை எங்களால பார்க்கவும் முடியாது. சரி, இனிமே அது பண்ணாதீங்க. இருந்தாலும் உங்க பேத்திக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். மகத்தி யாருடைய பேரு தெரியுமா, டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய மகளுக்கு அந்த பேர் தான் வச்சிருந்தாரு. அவர் கண்டுபிடிச்ச ராகம் பேர் அது, அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்துல அதிசய ராகம் அபூர்வ ராகம் மகத்தி ராகத்தை யூஸ் பண்ணியிருப்பார். மகத்திங்கிறது நாரதர் கையில இருக்கிற வீணை, அதுக்குதான் மகத்தின் பேர். அந்த மாதிரி உங்க பேத்தியும் அருமை பெருமையோட வாழட்டும். குழந்தைகள் சிறப்பு மருத்துவருடனான உங்களுடைய உரையாடல் வந்து நல்லா இருந்தது, நன்றி அப்படின்னு சுதீக்ஷன் போட்டிருக்காரு. வசந்த இல்லம், ரொம்ப நாள் கழிச்ச உல்லாச பறவை படப்பாடல், எஸ்பிபி ஒன்னு மலேசிய வாசகன் படைய பாடலை கேட்டேன், பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்றது. இந்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க, ஆழியார் சுப்பிரமணியம். அப்புறம் சிறுவாணி சாரல் பாடல் வந்து தேனில் உரிய பலாச்சுளை, எல்லா பாடலுக்கும் நன்றி. பாட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவரும் போட்டிருக்காரு. தமிழ் அரட்டையில வந்து, நான் சிறு வயதில் நிறைய வரகு சோறு சாப்பிட்டிருக்கேன், எங்க காட்டிலையும் விளையும், நான் ஒரு விவசாயி என்பதில் பெருமிதம் அடைகிறேன். பாடல்ல ஈசிங்க, அந்த பீஜியம் போகும்போதே கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு ஆழியார் சுப்பிரமணியம் விவரமா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ராஜேஸ்வரி சோமசுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து, ரொம்ப நல்லா இருந்தது உங்க ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆங்கிலத்துல மெசேஜ் போட்டிருக்காங்க. நைஸ் ப்ரோக்ராம் ஐ ஹர்ட். ஏ ஹரிஹரன் என்ன போட்டிருக்காரு, பெங்களூர்ல இருந்து கூட அந்த திரைப்படம் அந்த கதை சொன்னாங்க இல்லையா, ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று சாரு கேசினி, ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் முன்னேற கதை சொல்லிய விதம் அருமை அப்படின்னு சாரு கேசினி சொன்ன அந்த கதையை வந்து பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ. கேன்பாளையம் பேச்சுமுத்து என்ன சொல்லியிருக்காரு, வசந்த இல்லம் மிக அருமை, பாடல்கள் அருமை, காலையில 7 மணில நீங்க பொது அறிவு கேட்கறீங்க இல்லையா, அது பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. வண்டர்ஃபுல் இன்டர்வியூன்னு ஆங்கிலத்தில் அவங்க போட்டிருக்காங்க. சனிக்கிழமை 2:30 வந்த நிகழ்ச்சி, ஆர்ஜே உஷா வந்து இன்டர்வியூ பண்ணி பொன் ரமேஷ்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜீன் மில்ஸ் ராஜி. ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி என்ன போட்டிருக்காரு, லஹரி பாய் 27 வயது பெண்மணி, அவங்க வந்து சிறுதானியம் சேகரிப்பு தகவல் வந்து அருமை, என்றோ கேட்டதுல வந்த பாடல்கள் உற்சாகம், அடுத்த பாடல்ல வந்து கொஞ்சல் கெஞ்சல் அதுவும் அருமை. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க, நியூஸ்க்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா,
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து, நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும், சரியான உணவு நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு.

நேர்களே, மாலை 5 சித்திரசபானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 7:32 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான

0: அனுபவம். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் இராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

அப்படின்னு யார் கொடுத்திருக்கா? செந்தில்குமார், ரமணா முதலி புதூர்ல இருந்து. உங்க குழந்தைக்கு பாப்பாக்கு எத்தனை வயசு ஆகுது அப்புறம் சொல்லுங்க. வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் குடும்பத்தார் இவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்ல இருந்து பெரிய மெசேஜ் போட்டிருக்காரு. சாய்வு நாற்காலி சூப்பர்னு பிரியதர்ஷினி அவர்களோட நேர்முகம் அருமை. இது உங்களுக்கு வியாழன் லீவான்னு கேட்டிருக்காரு. எங்களுக்கு லீவே கிடையாதுங்க. அஃபிஷியலா லீவ் இருந்தாலும் 24/7 நம்ம ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துதான், உங்களுக்கு தெரியுமே அது. அப்புறம் எங்களுடைய நேர்முகம் எப்ப வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த மூணு நாளும் நேர்முகம் வரும். அப்புறம் சனி ஞாயிறு அர்த்தமுள்ள அரட்டை அது வரும். அதை தவிர 11:30 காலையில சாய்வு நாற்காலியும் வரும் செவ்வாய்க்கிழமை. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருந்தா எப்ப வேணா வரும். பாடல்கள் எல்லாம் நீங்க தானே தேர்வு செய்றீங்க. நடிகர் திலகம் பாடல் வரும் மாதிரி பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு பாத்துக்கோங்களேன், பாடலுக்கு முக்கியத்துவம் தரும் இல்லையா. எல்லா பாடலும் தான் வரும் அதுல. நம்ம வந்து TMS பாடலா வரிசையா வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு PV ஸ்ரீனிவாஸ் பாடல் அப்புறம் AM ராஜா பாடல் மிக்ஸ் பண்ணி தரும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தான். எல்லார் பாடலும் வரும். குறிப்பிட்டு இவர் பாடல் அவர் பாடல்னு வராது. உங்களுக்கு நடிகர் திலகம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு MGR பிடிக்கும், அவரும் MGR பாடல் போடுங்க மங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரோட பாடலும் போடணும், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெக்வஸ்ட மட்டும் எனக்கு வைக்காதீங்க தயவு செய்து. நீங்க அந்த சாய்ஸ்ல கேக்குறீங்க பாருங்க, லிஸ்னர் சாய்ஸ்ல, அதுல கேளுங்க, அதுல போட்டுடலாம். சாட்டர்டே வந்து அவினாசியில எங்க ஏரியால கரண்ட் இல்ல, கேட்க முடியல. சரி, ஞாயிற்றுக்கிழமை மறு ஒலிபரப்பு கேட்டோம், மறு ஒலிபரப்ப மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசில இருந்து. இப்படிக்கு வசந்த இல்ல வாசலில் காத்து கிடக்கும் அன்பு நேயர்கள், ஹவு ஸ்வீட். ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. மேடம், கோடை பண்பலை பணக்கார ஸ்டேஷன் என்று சொன்னீர்கள். பணம் இல்லாட்டியும் குணம் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மெனக்கட்டு செதுக்கி செதுக்கி பாடல் தேர்வு செய்து போடுறீங்க. FM ரேடியோல நம்ம FM ரேடியோ தான் நம்பர் 1, நாம தான் கெத்து அப்படின்னு போட்டிருக்காரு. அரட்டை வழக்கம் போல் அருமை. என்னுடைய மனைவி தேவி முதல் முறையாக வானொலியில் பேசினார். ஓ, இன்றைய நேயருக்கு பேசினார். அப்புறம் வந்து எங்கள் பையனும் வந்து பங்கு பெற்றான். எங்க குடும்பமே வந்து கோவை FM ஓட நேயர்கள். அங்க மூணு பேருமே பேசியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஓகே, கீப் இட் அப், தேங்க்யூ. இன்றைய மறு ஒலிபரப்பு அருமை. அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. விவேகானந்தன், தேவி, சௌமியா, பூபனா, குழம்பம் கொண்டான்ல அனுப்பியிருக்காங்க. அப்துல் கஃபூர் வந்து நங்கூரம் பாடல் வந்து கொஞ்சம் லோவா இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, வாய்ஸே கேட்கலன்னு. உடனே நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மாதிரி சரி பண்ணிடலாம். என் பாலசுப்ரமணியன் போத்தனூர்லேருந்து போட்டிருக்காரு. இந்த வார அரட்டை சிறுதானியம் பற்றிய தகவல்கள் மிகவும் அருமை. விருது பெற்ற அந்த பெண்மணிக்கு பாராட்டுகள் போட்டிருக்காரு. அப்புறம் என்றோ கேட்டது இன்றும் எனக்கு பாடல்கள் மிகவும் அரிதான பாடல்கள், கேட்க கேட்க இனிமையாக உள்ளது. குவிஸ் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை அனுப்பியிருக்காரு. ஒரு பூ மணக்குது மனம் சிலுசிலு, என்ன இந்த பாட்டு அனுப்பி வச்சிருக்கீங்க? சரி, எனிவே விடை தப்பா இருந்தாலும் உங்க பேரையும் படிச்சுட்டேன். அப்புறம் டீ டைம் நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடல் கேட்டிருக்கீங்களா? சரி, போட்டுடலாம். ஓகே, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அடுத்த வாரத்திற்கான பாடல்களை இப்போதே தேட ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னீர்கள். உங்கள் ஆர்வம் உழைப்பை பாராட்டுகிறேன். உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும், நான் இப்போதே இல்லை எப்போதும் அதை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பேன். ஏன்னா அதுதான் நம்மளோட பணி. நான் அப்படி நினைக்கிறேன், நம்மளோட பணி நிறைய இருக்கு. இது வந்து ஒரு நாள் முழுக்க பாடல்களை நம்ம போடுறோம் இல்லையா, அதை வந்து பெட்டரா என்ன பண்ணுவோம், இதுல இந்த போடாத பாடல்கள் இதெல்லாம் கேட்டு நாளாச்சேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தேடி தேடி போடுறது, சொல்றது, இதை போடுங்கன்னு சொல்றது, இந்த படத்துல இந்த பாட்டு என்ன போடாம விட்டோமா அப்படின்னு கேட்கறது, அதெல்லாம் தான் யோசனையில இருக்கும். அதை விட இந்த அர்த்தமுள்ள அரட்டைக்கு என்றோக்கு பாடல் செலக்ட் பண்றத நான் ப்ரையாரிட்டி பேசிஸில் கொடுப்பேன். எங்கிட்ட ஒரு எப்படியும் ஒரு 200-300 பாட்டு மனசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் என்ன கொடுக்கலாங்கிறது தான். அப்புறம் கம்போசர் ரிப்பீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் அறிவிப்பாளர்களிடம் உங்கள் பணிச்சுமையை சிறிதளவு கொடுத்து பட்டை தீட்டி வைரமாக நீங்கள் ஜொலிக்க வைக்க முடியும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்வமும் அந்த உழைப்பும் தன்னால் வரணும், நம்ம யாருக்கும் சொல்லி கொடுத்து வராது இல்லையா. ஓரளவுக்கு என்னால் மோல்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான், கேட்டுப்பாங்க ஆர்வமா, ஆனால் அவங்களுக்கு அந்த பழக்கத்தில் இல்லை இல்லையா, அது புதுசு இல்லையா. அவங்கள எல்லாருக்கும் கத்துப்பாங்க, எங்க போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்புறம் வேதம் நீ இனிய நாதம் நீ, இது உங்களுக்கும் பொருந்தும்னு பா பரணிதரன் கொடுத்திருந்தாரு. அதுலேயே வந்து யாமறிந்த பண்பலையிலே கோவை பண்பலை போல் இனிதாவது எங்கும் காணேம் அப்படின்னு போட்டிருந்தாரு. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் கொடுத்துருக்காரு. அது இல்லை சார், எல்லாருமே காரணம். சைக்கிள் பற்றி வந்த ஒரே அருமை. 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு ஒரு சைக்கிள், அது இன்னும் பயன்பாட்டுல இருக்குன்னு உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு.
குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காங்க.

அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. வானொலி நிகழ்ச்சிகளை நாம் வேலையை செஞ்சுக்கிட்டே கேட்கலாம். ஆனா சனிக்கிழமை மட்டும் வசந்த இல்லம் நிகழ்ச்சி வரும்போது ரேடியோ பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா எங்க மெசேஜை நீங்க படிக்கும் போது அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்னு ரசிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சசிகலா என்ன கொடுத்துருக்காங்க, நடு நடுவில் நீங்கள் போடுற மியூசிக் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மெசேஜுக்கும் பொருத்தமாக இருக்கே அப்படின்னு ரசிச்சு எழுதியிருக்காங்க. மனவை சந்திரசேகர் என்ன கொடுத்துருக்காரு, இண்டோவில் வர பாட்டை எங்கள் அலுவலகத்தில் 30 பேர் வந்து இருக்காங்க, அதில் 4 பேர் எனக்கு உதவி செய்கிறார்கள், உணவு இடைவேளையில் கேட்பார்கள், அவர்கள் பெயரை நீங்கள் சொல்லுங்களேன்னு கொடுத்துருக்காரு. சொல்லிடலாமே, மீனாட்சி, சரஸ்வதி, கீதா, தாக்ஷாயினி, 4 பேருக்கு நன்றின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த 4 பேருக்கு நன்றி. நான் 15 நாட்களுக்கு பிறகு தான் நான் வந்து லிஸ்னர் சாய்ஸ், அதாவது நேயர் விருப்பத்துக்கு வந்தேன். இப்படி எல்லா நேயர்களும் கேட்டால் இணைப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் போட்டிருக்காரு. அதை அவங்களுக்கு தெரியணும் கேட்குற லிஸ்னர்ஸ்க்கு. சாய் மனோகர் என்ன போட்டிருக்காரு, 50, 60, 70 பாடல்கள் வந்து என்ஜாயபிளா இருக்கும், தூங்கும் முன் கேட்டுட்டு தூங்கினா நல்லா இருக்கும், இதை வந்து 10 மணிக்கு இந்த நேயர் விருப்பத்தை இதை மாத்துங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சார், உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அது பிடிக்கும், ஆனா பெரும்பான்மையான நேயர்களுக்கு 80s தான் பிடிக்கும், 80 to 90s தான், அதனாலதான் அதை போடுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 9 கால் மயிலருக்கு எந்த இயர் போடுறோம், பழசு தானே போடுறோம், 60s தானே போடுறோம், ஸோ அதனால தான் இது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குணச்சித்திர நடிகர் நாடக கலைஞர் வி சகஸ்ரநாமம் பற்றிய மயிலருகு நிகழ்ச்சி, அதை பத்தி பாராட்டி தகவல்களை மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார் ஆர்ஜே பௌசி அப்படின்னு சொல்லிட்டு, கோவை சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதை நிகழ்ச்சியை பாராட்டி பிரேம்நாத் பெரியநாயக்கம் பழைய மனைவி சந்திரசேகர் பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. உமா கணேஷ் சிறுமுகை, சனிக்கிழமை வசந்த இல்லம்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். இது ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, அது மறு ஒலிபரப்பா வருதுதான், ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அப்படிங்கறத உமா கணேஷ் சிறப்பா சொல்லியிருக்காரு, பெரிய பேசேஜ் அடிச்சு. தேங்க்யூ. சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து என்ன போட்டிருக்காரு, கோடை பண்பலை மட்டும் இல்ல, நம்ம பண்பலையும் பணக்கார பண்பலை தான், நேர்களின் பாச பண்பலை அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. நீங்க இந்த மாதிரி அன்பான லிசனர்ஸ் இருக்கும் போது வேற என்ன நமக்கு வேணும். இந்த ஒரு நேயர் வந்து கடிதம் மூலமா அனுப்பியிருக்காரு. இவர் பேர் வந்து டி கணேஷ், ஹோப் காலேஜ்ல இருந்து. அதாவது சனிக்கிழமை பொன்மாலை பொழுது பாராட்டி வரிசையா வந்த பாடல தொகுப்பா போட்டிருக்காரு, ஒரு கவிதையா எழுதியிருக்காரு, அதே படிப்போமே. கவிக்குயில் பாட பொங்கியது கடலோசை, கடலதன் ஓசையில் மழை தடுத்தது மேகம், அம்மானை அழைத்த TMS பொன்வண்ணம் தூவி வானவில்லில் கலக்க விட்டார். ஓகே, இதம் ரிதம் அருமைன்னு போட்டிருக்காரு. சிறுதானியம் பற்றிய அரட்டை வந்து அருமை, தேவகி மேடம், சௌமியா மேடம் உரையாடியது அழகாக அமைந்தது, என்னுடைய கடிதம் வாசித்ததில் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டேன், எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப குவிஸ்ஸை ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இன்னொரு அந்த குவிஸை கேட்டுடலாமா, போன வாரம் எட்டப்பாடி செல்வஸ் அப்படின்னு, மேடம் நீங்கள் கொஞ்சோண்டு தான் போட்டீங்க, இப்போ போடுறோம் பாருங்க, நிறைய போடுறோம், இந்த பாட்டு எவ்வளோ போட்டாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் வந்து அந்த திரைப்பட பாடல் அபிமானிகள் இருப்பாங்க பாருங்களேன், அதே சுவாசமாகவும் அதுலேயே மூழ்கி இருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வார குவிஸ் என்ன, இப்போ வரப்போகிற டியூனா நல்லா கேளுங்க.

0: நல்ல பரிச்சயமான டியூனு, நல்லா தெரியும். எனக்கு தெரியும், இப்பவே பாருங்க, எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க. சரி, என்ன இந்த பாட்டு? வந்து ஒரு கன்னட பாட்டு கேட்டுக்கிட்டீங்களா? தமிழ்ல அது என்ன பாட்டு? அவன் க்ளூவோ வந்து ரெண்டுமே ஒரே டைம்ல வந்தது தான், அது வேணா நான் கொடுப்பேன் க்ளூவா. கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு உங்க பதில மெசேஜ் பண்ணுங்க. 9 58 58 00 03. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: இந்த நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு நாளைக்கு மதியம் 12 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.
2: விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நேர்கள் இனி கேட்கலாம் மணியொன்று மலரொன்று. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் அஜய் ஆகில். இன்னைக்கு நம்மளோட மணியொன்று மலரொன்று இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அழகான திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்நாளில் எல்லா டைமும் வர வேண்டிய ஒன்று, அதை தாண்டி தானே நம்ம போகணும் அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்ருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு கையில் ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்படி ஹெல்ப் கிடச்சி நிறைய பேர் முன்னேறி வந்த பிரபலங்களை நம்மளால் பார்க்க முடியுது, சந்திக்க முடியுது, அவங்களுடைய வாழ்க்கை பின்னணியை கேட்க முடியுது. அப்படி இந்த ஒரு ஃப்ரேஸில் வெளியான திரைப்படம் தி ஹெல்ப். தி ஹெல்ப் திரைப்படம் 1960களில் அமெரிக்காவில் நடைபெற்ற ரேசிசம் பற்றினதான ஒரு திரைப்படம். இதில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களும் இதில் இடம்பெற்ற குழந்தைகளுடைய அனுபவங்களும் நம்மளை உண்மையாலுமே இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் தாண்டி எப்படி வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத யோசிக்கிற திரைப்படம் தான் தி ஹெல்ப். 2011 வெளியானது. தொடர்ந்து இந்த கதைகளும் எப்படி அமைஞ்சிருந்தது, இந்த கேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தை அப்படிங்கிறத கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

0: இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
3: இணைந்திருக்கும் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி கேட்கிற அழகான ஃபிலிம் தி ஹெல்ப். சொன்னது போல ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது சமூகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு ஃபிலிமில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த திரைப்படத்தில் வந்து கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெள்ளையரோட குடும்பத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை டேக் கேர் பண்ணுற ஒரு மெய்டாக அவங்க இருக்காங்க. அங்கே குழந்தைய வளர்க்குறதும் அந்த சிறுமியோட பெயர் மே அப்படின்ருக்கு. மோப்லியை வந்து ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு மூணு வார்த்தை அந்த குழந்தையுடைய எல்லா காலகட்டத்திலையுமே அவளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. யோர் ஸோ ஸ்மார்ட், யோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தைய தொடர்ந்து அவளை அதிகப்படியான நிலையான ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு உதவி செய்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க கிளார்க் அவங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த மே மோப்லின் அவங்களுடைய தாய் எலிசபெத் அப்படிங்கிறவங்க இந்த ஐப்ளினை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மதிக்கலை. அவங்கள எப்பவுமே ஒரு வேலைக்காரியாக தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஜாக்சன் நகரில் அங்கே இருந்த மக்களுக்காக எதிரான பாகுபாடுகளை ரொம்ப ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சீன்லையும் காட்ட ஆரம்பிக்குது. ரைட். ஸோ இப்படி ரொம்ப கண்ணியமான ஒரு பெண்மணியாக வந்துட்டு ஐபிளின் இருக்காங்க. இந்த குடும்பத்தையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. இப்படி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கை. தொடர்ந்து இன்னொரு பெண்மணியும் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. யாருங்கிறத தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிக்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட

0: கடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: இசையோடு இன்றும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை மணி ஒன்று மலர் ஒன்று தி ஹெல்ப் ஃபிலிம் கேட்டுட்டு இருக்கோம். இப்படி ஒரு பெண்மணியோட சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிலிமில். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஸ்க்ரீட்டர் ஃபெலின் வந்து தன்னோட வீட்டுக்கு திரும்புகிறாங்க. தன்னை சிறு வயதில் வளர்த்த கான்ஸ்டைன்ட் அவங்க வந்து திடீர்னு வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவரது தாய் வந்து அதற்கு தெளிவான பதிலை வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. உள்ளூர் பத்திரிகையில் வேலை கெடுத்த ஸ்க்ரீட்டர் சமூகத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற உண்மையான வழிவகையை அவங்களுக்கு கொடுக்குது. இணைந்திருக்கிறோம், இது மணி ஒன்று மலர் ஒன்று.

0: என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறுதலாக வந்து இந்த ஆஃப்ரோ அமெரிக்கன் பத்தினதான விமர்சனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடங்களில் வர இடங்களில் வந்து இவங்களுக்கு செப்பரேட்டடான வந்து டாய்லெட்ரீஸ் இருக்கணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ஸ்க்ரீட்டருடைய பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்களுடைய எண்ணங்களையும் இவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மையிலே இல்லை. ஸ்க்ரீட்டுக்கு இருக்கிற இந்த அதிர்ச்சியை எப்படியாவதும் வந்து தன்னோட எழுத்து மூலமாக கொண்டு வந்துடணும். அவங்க கிட்ட இருக்கிற இந்த மன உறுதி மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் அவங்களுடைய சைட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஸ்க்ரீட்டருடைய ஒரு மிகப்பெரிய ஸ்தபனான ஒரு முடிவாக இருந்தது. இப்படி ஸ்க்ரீட்டருடைய முடிவு எப்படியான மாற்றத்தை அடுத்த நிகழ்வில் கொண்டு வருது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1:24 இணைந்திருக்கிறோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது மணி வந்து மலர் வந்து தி ஹெல்ப் ரிவ்யூ போய்கிட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னது போல் ஸ்க்ரீட்டருடைய தாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அழகான விமர்சனங்கள் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பெற்றுத்தரணும், நல்ல விதத்தில் பெற்றுத்தரணும் ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புளுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஸ்க்ரீட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐஃபிலினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, எனக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் நேர்காணல்லையே நிறைய விஷயங்களை ஐஃபிலின் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. சந்தித்து அவரோட வாழ்க்கையுடைய கதைகளை, கதையுடைய உணர்வுகளை வந்து பதிவு செய்ய முற்படுறாங்க. முதல்ல ஐவ்லின் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட சர்வைவலுக்கு தேவையானது அமௌண்ட் அதுக்கப்புறம் இந்த கதையை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஐவ்லனுக்கு. வேலை இழந்துருவோம் அப்படிங்கிற அச்சத்தை அவர் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுடைய இழந்த துயரத்தை பல ஆண்டுகளாக இவங்க அனுபவித்த அநீதிகளையே இதை எல்லாத்தையும் நினச்சி பேச தொடங்குறாங்க ஐவ்லின். இந்த திரைப்படமே இவங்களுடைய குரல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. கேட்டுட்டு இருக்கோம் தி ஹெல்ப், மணி ஒன்று மலர் ஒன்று. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கேட்டுட்டு இருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று, தி ஹெல்ப் ஃபிலிம். ஸோ அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். ஐ திரைப்படத்துலேருந்து இப்படி தான் பூக்களே கொஞ்சம் ஓய்விடுங்க எல்லாம் வந்துட்டாங்கங்கிற மாதிரி நம்மளோட தி ஹெல்ப் ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஹில்லியுடைய ஒரு மோதல்னால வெளியே வராங்க மினி ஜாக்சன். இவங்க வந்து இந்த திரைப்படத்தில் தன்னோட கூர்மையான பேச்சுக்காக அறியப்படுறாங்க, எல்லாராலையும் போற்றப்படுறாங்க. எப்பயுமே நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் அது வேறு லெவலில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் போகும் இல்லையா, நம்மளோட எண்ணங்களும் அதுக்கேற்றார் போல மாறும். அதுபோல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கிரீட்டுடைய இந்த புதிய புத்தக திட்டத்தில் வந்து ஹில்லியுடைய பழிவாங்கிற திறன்லேருந்து வெளியே வெளிநடப்பு செஞ்ச மெக்கி ஜாக்சன் அவங்களும் வந்துட்டு இதில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது, ரொம்ப கெட்டவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயும் ஒரு டீமாக பண்ணுற ஒர்க் வந்துட்டு சக்ஸஸை நோக்கி சீக்கிரமாக நம்ம நகர்த்தி செல்லும். ஸோ நம்ம தனியாக நடந்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் அலோனாக நடக்க வேண்டியிருக்கும், சேர்ந்து நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே வேறு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரபலங்கள் தன்னோட அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. அப்படி தான் மெனி ஜாக்சன் தன்னுடைய கூர்மையான பேச்சினால் அறியப்பட்ட அவர் செலியா ஃபுட் அப்படிங்கிற பெண்ணுடைய வீட்டுடைய வேலைக்கு செல்கிறாங்க. அங்கே முதன்முறையாக ஒரு மனிதனாக அவங்கள மதிக்கிறாங்க. மினுடைய அந்த மதிப்பு மிக்க அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சக்ஸஸாக அவங்களுக்கு வந்து சேருது. ஸ்கிரீட்டுடைய புத்தக திட்டத்தில் இணையிற மினி, ஹெலியுடைய பழிவாங்கிற திட்டத்திலேருந்து வெளியே வந்த இவங்க, இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே சேர்ந்து கதையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: உண்மையான விலை எதுங்க?

0: பதமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: கேட்டுட்ருக்கோம். மணி ஒன்று, மலர் ஒன்று, இப்படி ஆபிலன் பென்னி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்கிரீட்க்கு மிகப்பெரிய ஒரு பலனாக மாறுது, புத்தகம் உருவாகுது. இப்படி அவங்களுடைய வேலை பெண்கள் எல்லாம் சேர்ந்து தங்களோட அனுபவங்களை பகிர தொடறாங்க. பாடலில் கேட்டது போல பூ அவிழும் அந்த இரவு அப்படிங்கிற மாதிரி இரவுகளில் ரகசியமாக சந்திச்சு உண்மை கதைகளை பகிர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமும் பார்த்து அமெரிக்காவில் சிவில் உரிமை போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிக்கிற சூழலும் நமக்கு ஏற்றார் போல இருக்கு. தைரியம் ஒழிக்குது இவங்களுக்கு. இறுதியா இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு புத்தக தொகுப்பா மாறுது, புத்தகம் வெளியாகுது. ஜாக்சன் நகரமே முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்துது. ஸ்கிரீட் அந்த அனுபவத்தை மறக்கவே முடியல. புத்தகத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் பலரோடையும் தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாகவே இருந்தது. ஹிலி தன்னுடைய ஒரு ஒரு செல்வாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. எய்பிளன் வந்து இதன் காரணமாக வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் பயமின்றி வாழ தயாராகணும் அப்படிங்கிற திறன் எய்பிளனுக்கு வருது. மே மோப்ளிக்கிட்ட இருந்து, அதாவது குழந்தைகிட்டிருந்து விடைபெற்ற அந்த காட்சி தி ஹெல்ப்ல யாராலும் மறக்க முடியாத ஒரு திரைப்பட காட்சியாக இருக்கு. குழந்தை தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த தருணம் எல்லாருடைய கண்கள்லையும் கண்டிப்பாக ஒரு நீர்க்குமிழியை ஏற்படுத்தி தான் போகும். ஸ்கிரீட் நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக தன்னோட புதிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. எய்பிளின் நம்பிக்கையோட நடந்து வர அந்த காட்சி நம்மளுடைய கண்களில் எப்பவுமே தி ஹெல்ப்பை திரும்ப திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். நிறைவா உண்மை, தைரியம், மனிதநேயம் இறுதியில் வெற்றி பெற்று தி ஹெல்ப் அப்படிங்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு சொல்லா இந்த திரைப்படத்தை கொண்டு போய் நிறுத்துது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே

இப்படி தி ஹெல்ப் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸை வாங்கி குவிச்சது. 84 அதாவது 84th அகாடமிக் அவார்ட், ஆஸ்கர்ஸ் 2012 வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், நாமினேட்டட் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட தி ஹெல்ப் திரைப்படம் உலகம் முழுவதும் 80 மேற்பட்ட விருதுகளை வென்றதோடு 120 அதிகமான விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. சமூக நீதி, மனிதநேயம், இன சமத்துவம் இப்படி வலியுறுத்தின சிறப்பு திரைப்படங்களில் தி ஹெல்ப் அப்படிங்கிறதும் இன்றளவும் போற்றப்படுது. மணி ஒன்று மலர் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு தி ஹெல்ப் படத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்டதில் நீங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் மகிழ்ச்சி.

மேதமன் ஃபிலிம்காக நிறைவா பாடலை கேட்டு ரசிச்சோம். சந்தோஷ் நாராயண் அவருடைய கம்போசிங்க, பிரதீப் குமார் அனந்து பாடின பாட்டு. இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகள்

0: அரசோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான, நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்த்தோடி தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் வந்தனாக்கர் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதியின் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு

0: கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
1: என்னோட பேர் வந்து எஸ்மித்ரா. இங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
2: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரமொருமணி 55 நிமிடம். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த வானிலை அறிக்கை. இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்தமட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோட்ல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து சேலம்ல பார்த்தோம்னா அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலக்காடுல 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. மழைக்கான வாய்ப்பு அதிகம். அதனைத் தொடர்ந்து நீலகிரிசில பார்த்தோம் அப்படின்னா 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்ல இருந்து. 1:56

0: England has already clinched the series with a 3-0 lead, while India will be aiming to register a consolation victory before the teams move on to the ODI series. In the FIFA World Cup, Norway will take on England, while defending champions Argentina face Switzerland tonight in the quarterfinals to determine the remaining semi-finalists. Spain and France have already booked their places in the last four. Spain secured a thrilling 2-1 victory over Belgium to advance, while France progressed with a comfortable 2-0 win over Morocco. The winners of tonight's quarterfinals will complete the semi-final lineup of the FIFA World Cup 2026. And now, before we end the bulletin, the headlines once again. India and New Zealand elevates ties to strategic partnership, set to double bilateral trade to 35,000 crore rupees by 2030. Prime Minister Narendra Modi says Indian community across New Zealand is a vital part of the shared journey among two nations, addresses Indian diaspora in Auckland. Defence Minister Rajnath Singh commissions indigenous stealth frigate INS Mahendragiri, says India building a strong, self-reliant and future-ready defence force. BRICS Ministerial Declaration 2026 adopted to strengthen technological and innovation-driven cooperation in transport sector. Typhoon Babi forces flight cancellations and school closures in Japan and Taiwan. India to face England in fifth and final T20 international in Southampton, England this evening. And in FIFA World Cup, Norway to take on England in Argentina to face Switzerland in quarterfinals tonight. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 2:15. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரை இசை கேட்கலாம். முன்னதாக விளம்பரம்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. அன்னை பாதுகாப்பு திட்டம் என அழைக்கப்படும் இது மத்திய அரசால் நடத்தப்படும் மகப்பேறு நன்மை திட்டமாகும். இத்திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. 19 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு முதல் குழந்தை பிறப்பின் போது சில விதிகளுக்கு உட்பட்டு பணப்பரிமாற்றம் செய்யும் திட்டமாகும். இது மகப்பேறு, குழந்தை வளர்ப்பின் போது பெண்களுக்கு ஏற்படும் ஊதிய இழப்பிற்கு உதவும் வகையில் ஒரு பகுதி ஊதிய இழப்பீட்டை வழங்குவதுடன் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு, நல்ல ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு நடைமுறைகளுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. 2013 இந்த திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் கொண்டுவரப்பட்டது. இது இச்சட்டத்தில் கூறப்பட்டுள்ள 6,000 ரூபாய் பேறுகால பணப்பலனை வழங்குவதை செயல்படுத்துகிறது. தகுதியுடைய பயனாளிகள் மருத்துவமனைகளில் பிள்ளை பெற்றுக்கொள்வதற்காக ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊக்கத்தொகையை பெறுவார்கள். JSYயின் கீழ் பெறப்பட்ட ஊக்கத்தொகை மகப்பேறு நலன்களுக்காக கணக்கிடப்படும். இதனால் சராசரியாக ஒரு பெண்ணிற்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். இந்த மகப்பேறு நன்மைகள் திட்டம் முழு தேசத்தையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தனது 2017 புத்தாண்டு உரையில் நாட்டின் 650 மாவட்டங்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்தார். உலகில் மகப்பேறு இறப்புகளில் 17% இந்தியாவில் இருப்பதால் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நாட்டின் மகப்பேறு இறப்பு விகிதம் 100,000 பிறப்புகளுக்கு 113 உள்ளது. அதே சமயம் குழந்தை இறப்பு 1,000 பிறப்புகளுக்கு 32 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிக தாய் மற்றும் சிசு இறப்பிற்கான முதன்மை காரணங்களில்

0: கர்ப்பம் மற்றும் பிரசவத்தின் போது மோசமான ஊட்டச்சத்து மற்றும் போதிய மருத்துவ பராமரிப்பு இன்மை ஆகியவை அடங்கும். இத்திட்டத்தின் நோக்கமானது கர்ப்பம், பிரசவம் மற்றும் பாலூட்டும் போது தகுந்த நடைமுறை பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை சேவை பயன்பாட்டை ஊக்குவித்தலாகும். முதல் 6 மாதங்களுக்கு ஆரம்ப மற்றும் பிரத்யேகமான தாய்ப்பால் உட்பட உகந்த ஊட்டச்சத்து உணவு முறைகளை மேற்கொள்ள பெண்களை ஊக்குவிக்கிறது. மேலும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கான பண ஊக்கத்தொகைகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதனை செயல்படுத்த மாநில அரசுகளுக்கு மானியமாக நிதி உதவி வழங்குகிறது. ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு பெறுபவர்கள் தவிர 19 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் நிபந்தனையுடன் கூடிய 5000 ரூபாய் ரொக்க பரிமாற்ற பலன்களை 3 தவணைகளில் பெற தகுதியுடையவர்கள் ஆவர் என முன்னர் செயல்பாட்டில் இருந்தது. பின்னர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்த தொகையானது ரூபாய் 6000 என திருத்தப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க தாயின் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், தாய் செய் நல அட்டை ஆகிய ஆவணங்களை கொண்டு அருகிலுள்ள அங்கன்வாடி மையம் அல்லது அரசு சுகாதார நிலையங்களில் பதிவு செய்யலாம். இதுவரை பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரை இசையை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்ட பாட்டு கோகுலம் படத்திலிருந்து. ஒலித்த குரல்கள் சித்ரா, பானுப்ரியா. சிற்பியோட இசையில பாடல் வரிகள் பழனி பாரதி.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: ஸ்மார்ட் போன் இருந்ததா, இணையம் இருந்ததா, யூடியூப் வீடியோக்கள் இருந்ததா? இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த சக்திகள் என்ன தெரியுமா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கற்றுக்கொள்ளும் ஆர்வம்.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: இந்த சிறிய செயல்கள் பறவைகளின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: அடுத்த பாட்டு வனமகன் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. நேர்களை தொடரும் பாடல் வனமகன் படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடியது. ஹரிஷ் ஜெயராஜோட இசையில பாடல் வரிகள் மதன் கார்கே.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோட திரை இசை கேட்டோம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: நேரம் 2:30 நிமிடம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

0: இன்றைய நம் நிகழ்ச்சியில் நம்மை சுற்றியுள்ள பறவைகள் என்ற தலைப்பில் பறவைகளின் அற்புதங்கள், அவற்றின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் பற்றி சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படியே உங்கள் கற்பனை சிறகுகளை விரித்து இயற்கையின் இனிய உலகத்திற்குள் எங்களோடு பயணம் செய்ய தயாராகுங்கள். ஸ்வேதா ஸ்ரீ, சுபிக்ஷா மற்றும் சௌரவ் சிவகுமார் ஆகிய மூவரும் நம்மோடு உரையாட வருகிறார்கள்.
1: வணக்கம் நண்பர்களே. முன்பே எங்கள் பள்ளி மாணவி கூறியது போல், காலையில் நம்மை எழுப்புவது யார் தெரியுமா? அலாரம் மட்டுமல்ல, பல நேரங்களில் பறவைகளின் இனிமையான குரல்கள் தான். குருவியின் கீச்சு, குயிலின் இனிய குரல், கிளியின் சத்தம், இவையெல்லாம் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. ஆனால் இந்த சிறிய பறவைகள் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நம்மை சுற்றி வாழும் பறவைகளை பற்றியும் அவற்றை பாதுகாப்பது ஏன் முக்கியம் என்பதையும் தெரிந்து கொள்வோம்.
2: பறவைகள் ஏன் முக்கியம்? பறவைகள் வெறும் அழகுக்காக மட்டுமே இல்லை, அவை இயற்கையின் சமநிலையை காக்கும் முக்கிய உயிரினங்கள். உதாரணமாக, பல பறவைகள் பூச்சிகளை உணவாக உண்ணுகின்றன. இதனால் பயிர்களை சேதம் படுத்தும் பூச்சிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுகிறது. சில பறவைகள் பழங்களை உண்டு அதன் விதைகளை பல இடங்களில் பரப்புகின்றன. இதனால் புதிய மரங்கள் வளர உதவுகின்றன. மேலும் சில பறவைகள் பூக்களில் மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகின்றன. அதனால் பறவைகள் இல்லாத உலகம் இயற்கை சமநிலை இல்லாத உலகமாக மாறிவிடும்.
1: மரங்களும் பறவைகளும் பிரிக்க முடியாத நண்பர்கள். நண்பர்களே, நமக்கு வீடு எப்படி முக்கியமோ பறவைகளுக்கும் அப்படிதான். குருவி, கிளி, மைனா, குயில், மரங்கொத்தி போன்ற பல பறவைகள் மரங்களில் கூடு கட்டி வாழ்கின்றன. ஒரு பெரிய மரம் வெட்டப்படும் போது ஒரு மரம் மட்டும் அழிவதில்லை, அதில் வாழும் பல பறவைகளின் வீடும் அழிகிறது. அதனால்தான் ஒரு மரம் நடுவது என்பது ஒரு பறவைக்கு வீடு கட்டி கொடுப்பது போன்றது என்று கூறப்படுகிறது.
2: இயற்கையின் காவலர்கள் இறையுண்ணி பறவைகள், கழுகுகள், பருந்துகள், ஆந்தைகள் போன்ற பறவைகள் இயற்கையின் காவலர்கள். இவை எலிகள், பாம்புகள் மற்றும் பிற சிறிய உயிரினங்களை வேட்டையாடுகின்றன. இதனால் விவசாய நிலங்களில் பயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆந்தைகள் இரவில் வேட்டையாடுவதில் மிகவும் திறமையானவை. அதனால் விவசாயிகளின் நண்பர்கள் என்று கூட அவற்றை அழைக்கலாம்.
1: வலசை பறவைகளின் அற்புத பயணம். நண்பர்களே, நீங்கள் கோவையிலிருந்து சென்னை செல்லும் பயணமே நீண்டதாக நினைத்திருக்கலாம். ஆனால் சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் பல வலசை பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருகின்றன. தமிழகத்தில் உள்ள வேடந்தாங்கல், கூந்தன்குளம், பாயிண்ட் களிமேர் போன்ற பறவைகள் சரணாலயங்கள் அவற்றிற்கு பாதுகாப்பான உயிரினங்களாக உள்ளன. இந்த சிறிய உயிரினங்கள் கடல், மலை, பாலைவனம் ஆகியவற்றை கடந்து பயணம் செய்வது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்.
3: பறவைகள் எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள். துரதிருஷ்டவசமாக இன்று பல பறவைகள் ஆபத்தில் உள்ளன. அதற்கான முக்கிய காரணங்கள் மரங்கள் வெட்டப்படுதல், பிளாஸ்டிக் மாசுபாடு, ஏரிகள் மற்றும் குளங்கள் அழிக்கப்படுதல், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அதிகப்படியான பயன்பாடு, காலநிலை மாற்றம். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பல பறவைகளை நாம் புத்தகங்களில் மட்டுமே பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாம். நாம் என்ன செய்யலாம்? பறவைகளை காப்பாற்ற பெரிய விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்யக்கூடிய சில எளிய செயல்கள்: வீட்டின் முன் தண்ணீர் பாத்திரம் வைக்கலாம், மரக்கன்றுகள் நடலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், பறவைகளின் கூடுகளை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கலாம், சிறிதளவு தானியங்களை வைக்கலாம். இந்த சிறிய செயல்கள் பறவைகளின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சில சுவாரஸ்யமான தகவல்கள். குருவிகள். குருவிகள் மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு அருகில் வாழும் சிறிய அழகான பறவைகள். அவை நம் சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய பகுதியாகும். கிளிகள். கிளிகள் மனிதர்களின் குரலைப் போல ஒலி எழுப்பும் திறன் கொண்டவை. அவற்றின் புத்திசாலித்தனம் மற்றும் நினைவாற்றல் சிறப்பானது. ஆந்தைகள். ஆந்தைகள் தங்கள் தலையை சுமார் 270 டிகிரி வரை திருப்ப முடியும். அதனால் அவை சுற்றியுள்ளவற்றை எளிதாக கவனிக்க முடிகிறது. கழுகுகள்.

0: கழிவுகள் இறந்த உயிரினங்களை உண்டு இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன. இதனால் அவை இயற்கையின் துப்புரவு பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரங்கொத்தி. மரங்கொத்தி தனது வலிமையான அழகால் மரங்களை வேகமாக தட்டி உணவை தேடுகிறது. இது இயற்கையின் ஒரு அற்புதமான பறவை.
1: நண்பர்களே, பறவைகள் நம் சுற்றுச்சூழலின் ஒரு முக்கியமான பகுதி. அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. மரங்களை வளர்ப்போம், பறவைகளுக்கு தண்ணீர் வைப்போம், இயற்கையை நேசிப்போம். ஏனெனில் பறவைகள் இருக்கும் இடமே இயற்கை வாழும் இடம். அடுத்ததாக, எனக்கு யாரும் உதவல, எனக்கு வசதி இல்ல, எனக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கல, இப்படி எல்லாம் நம்ம சில நேரங்கள்ல காரணம் சொல்றோம் இல்லையா? ஆனா எந்த வசதியும் இல்லாம, எந்த ஆசிரியரும் நேரடியா கற்றுக் கொடுக்காம உலகையே வியக்க வைத்த ஒரு சிறுவன் இருந்தான். அவன் யார் தெரியுமா? ஏகலைவன். இன்று இந்த ஊக்கமூட்டும் கதையை தெரிந்து கொள்வோம். ஏகலைவனை பற்றி பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவர் பால விக்னேஷ்.
2: காட்டில் வாழ்ந்த ஒரு கனவுக்காரன். நெடுந்தூரம் பறந்த காட்டுல ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பேருதான் ஏகலைவன். மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த நேரத்துல கூட ஏகலைவன் ஒரு விஷயத்த மட்டுமே நினைச்சிட்டு இருப்பான். நான் ஒரு சிறந்த வில்லாளன் ஆக வேண்டும்னு. அவன் மரக்கிளைகளை இலக்கா வைத்து பயிற்சி செய்பவன். பறவைகள் பறப்பதை பார்த்து வியப்பவன். வில்லும் அம்பும் அவனுக்கு மிகவும் பிடித்தவை. உலகின் சிறந்த ஆசிரியர் யார்? அந்த காலத்துல துரோணாச்சாரியார் என்ற வில்வித்தை ஆசிரியர் மிகவும் புகழ் பெற்றவர். இளவரசர்கள் எல்லாமே அவரிடம்தான் பயிற்சி பெற்றனர். ஒரு நாள் ஏகலைவன் தன்னம்பிக்கையுடன் துரோணாச்சாரியாரிடம் சென்றான். குருவே, நானும் வில்வித்தை கற்க விரும்புகிறேன், என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டான். ஆனால் சில காரணங்களால் துரோணாச்சாரியார் அவனை மாணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்னால் முடியாது என்று வீட்டிற்கு வந்திருப்போமா? அல்லது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று புலம்பி இருப்போமா? ஆனால் ஏகலைவன் அப்படி இல்லை. அவன் மனம் தளரவில்லை. அவன் நினைத்தது, குரு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் என் கனவை யாரும் தடுக்க முடியாது. மண் சிலை குருவான காட்சி. ஒரு நல்ல குருவின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் என் வெற்றிக்கு தேவை என்று எண்ணிய ஏகலைவன் மண்ணால் துரோணாச்சாரியாரின் சிலையை உருவாக்கினான். அந்த சிலை தனது குருவின் உருவமாக கருதி தினமும் வணங்கி அதன் முன் தொடர்ந்து பயிற்சி செய்தான். மழையிலும் வெயிலிலும் பயிற்சி. வெயில் அடித்தாலும் பயிற்சி, மழை பெய்தாலும் பயிற்சி, காற்று வீசினாலும் பயிற்சி. ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை. மற்றவர்கள் தூங்கும் போது அவன் பயிற்சி செய்தான். மற்றவர்கள் விளையாடும் போது அவன் இலக்கை நோக்கி அம்பெய்தான். நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒரு நாள் ஒரு வேட்டை நாய் தொடர்ந்து குறைத்து கொண்டிருந்தது. அந்த சத்தம் பயிற்சிக்கு இடையூறாக இருந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? கல்லெடுத்து அடித்திருப்போமா? ஆனால் ஏகலைவன் அப்படி செய்யவில்லை. ஏகலைவன் நாயை காயப்படுத்தாமல் அதன் வாயை சுற்றி அம்புகளேதான். நாய் குறைக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. எவ்வளவு அற்புதமான திறமை பாருங்களே! இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இவ்வளவு சிறந்த வில்லாளன் யார் என்று வியந்தனர். துரோணாச்சாரியாரும் கூட இந்த திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்போது ஏகலைவன் பணிவுடன் கூறினான், நீங்கள் தான் என் குரு. துரோணாச்சாரியார் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவர் நேரடியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஏகலைவன் தனது முயற்சியால் கற்றுக்கொண்டார். நண்பர்களே, ஏகலைவனிடம் என்ன இருந்தது? ஸ்மார்ட் போன் இருந்ததா? இணையம் இருந்ததா? யூடியூப் வீடியோக்கள் இருந்ததா? ஆன்லைன் வகுப்புகள் இருந்ததா? இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த சக்திகள் என்ன தெரியுமா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கற்றுக்கொள்ளும் ஆர்வம். நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? தேர்வில் மதிப்பெண் குறைந்ததா? மீண்டும் முயற்சி செய்யலாம். போட்டியில் தோர்த்து விட்டோமா? மீண்டும் பயிற்சி செய்யலாம். ஒரு பாடம் கடினமாக இருக்கிறதா? மீண்டும் படிக்கலாம். ஏகலைவன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், தோல்வி என்பது முடிவல்ல, அது இன்னும் சிறப்பாக முயற்சி செய்யும் ஒரு வாய்ப்பு. நன்றி.
1: நண்பர்களே, ஏகலைவன் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வாய்ப்புகளை தேடுங்கள். கனவு காணுங்கள். கடினமாக உழையுங்கள். ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வரும். ஒரு குழந்தை தனது ஆசிரியரை மதித்தாலே போதும். அந்த ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுப்பார், எப்படி வழிகாட்டுவார் என்பதை அந்த குழந்தை கவனித்து ஆசிரியர் அருகில் இல்லாத நேரத்திலும் தானாக கற்றுக்கொள்ளும் திறமையை வளர்த்துக் கொள்கிறது என்பதை இக்கதையின் மூலம் ஏகலைவன் நிரூபித்துள்ளார்.
3: நாம கேட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இயற்கை நமக்கு பல ஆச்சரியங்களை தருகிறது. சில நேரங்களில் ஒரு இடத்தில் நடக்கும் மாற்றம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை நிகழ்வுதான் எல்நீனோ. இதை பற்றி கூற வருகிறார்.

0: எங்கள் பள்ளி மாணவி அஸ்வதா.
1: சுவாரஸ்யம் மற்றும் முக்கியமான தலைப்பு எல்னினோ. வணக்கம் நண்பர்களே. இயற்கை நமக்கு பல அதிசயங்களை தருகிறது. சில நேரத்தில் ஒரு இடத்தில் நடக்கும் மாற்றம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை நிகழ்வு தான் எல்னினோ. எல்னினோ என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்னினோ என்னும் பெயர் தொடர்ந்து செய்திகளில் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அதை விரிவாக பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் சில வருடங்களுக்கு ஒரு முறை கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக சூடாகும். இந்த நிகழ்வுக்குத்தான் எல்னினோ என்று பெயர். கடல் சூடானால் நமக்கு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஆச்சரியமே. கடலின் வெப்பநிலை மாறினால் உலகம் முழுவதும் உள்ள வானிலையே மாற ஆரம்பிக்கும். இதை விட எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் கடலுக்கு காய்ச்சல் வந்தால் உலக வானிலைக்கு ஜலதோஷம் பிடிக்கும். எல்னினோ நேரத்தில் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகள் அதிக வெப்பம், மழை குறைவு, நீர் பற்றாக்குறை. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD மற்றும் காலநிலை வல்லுநர்கள் சிலர் பேட்டியில் எல்னினோவை பற்றிய செய்திகளை குறிப்பிட்டுள்ளார்கள். இந்தியாவின் விவசாயம் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழையை சார்ந்து உள்ளது. எல்னினோ ஆண்டுகளில் மழை பொழிவு குறைவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளது. மழை குறைவதால் நெல், கரும்பு, பருத்தி, சோளம் போன்ற பயிர்களின் விளைச்சல் பாதிக்கடைகிறது. இதனால் விவசாயிகளின் வருமானம் குறையும். மழை குறைவதால் அணைகள் மற்றும் ஏரிகளில் உள்ள நீர்மட்டம் குறைகிறது. இதனால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பயன்படுத்தும் நீருக்கு பஞ்சம் ஏற்படும். எல்னினோ ஆண்டுகளில் வெப்ப அலை தாக்கம் அதிகமாக இருக்கும். மனிதர்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்பட இது ஒரு காரணமாக அமையும். விவசாய உற்பத்தி குறைவதால் உணவுப் பொருட்களின் விலை உயரலாம். இதனால் பணவீக்கம் அதிகரிக்கிறது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடைக்கிறது. எல்னினோ இந்தியாவில் சில ஆண்டுகளில் தெளிவாக காணப்பட்டுள்ளது. 1982, 1987, 2002 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட கடுமையான வறட்சிக்கு எல்னினோ நிகழ்வுடன் தொடர்புடையது என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. 2026 ஜூன் செப்டம்பர் பருவமழை சராசரியாக 10 விழுக்காடு குறைந்துள்ளது. அதாவது 90 விழுக்காடு மட்டுமே பெய்ய வாய்ப்பு என்று IMD கூறியுள்ளது. மத்திய அரசு 315 மாவட்டங்களுக்கு பாதிப்பு அதிகம் மற்றும் அதில் 111 மாவட்ட நீர்ப்பாசனம் 25 விழுக்காடு வரை குறையும் என IMD கூறியுள்ளது. இதற்கு முன்கூட்டியே சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் பாதிப்பை குறைக்கலாம் என்று IMD கூறியுள்ளது. வீட்டில் மழைநீர் சேமிப்பு செய்ய வேண்டும். குறைந்த நீர் தேவைப்படுகின்ற பயிர்கள் தென்னை, கேழ்வரகு, சிறுதானியத்தை விளைவிக்கலாம். சிறு துளி நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தலாம். பகல் 11 மணி முதல் 3 மணி வரை வெயிலில் செல்வதை குறைக்கலாம். அதிக தண்ணீர்களை குடிக்கலாம். பருத்தி உடைகளை அணியலாம். மரங்களை வளர்க்கலாம். IMD இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை அறிவிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்.
0: எல்னினோ என்பது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் ஒரு நிகழ்வு. ஆனால் அதன் தாக்கம் இந்தியாவின் விவசாயம், பொருளாதாரம், குடிநீர் வளம் மற்றும் மக்களின் வாழ்க்கை வரை சென்றடைகிறது. எனவே எல்னினோ பற்றிய விழிப்புணர்வை வளர்த்துக்கொண்டு நீர்வளங்களை பாதுகாத்து காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நீரை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கையை நம்மை காக்கும். இன்றைய நவீன உலகில் நாம் அன்றாட வாழ்க்கையோடு பிரிக்க முடியாத ஒரு பொருளாக நெகிழி மாறிவிட்டது. நாம் காலையில் எழுந்து பயன்படுத்தும் டூத் பிரஷில் தொடங்கி இரவு தூங்கும் போது பயன்படுத்தும் பாய் வரை எல்லாவற்றிலும் நெகிழி ஆதிக்கம் செலுத்துகிறது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இது உலகை ஆக்கிரமித்து வருகிறது. பிளாஸ்டிக் குழிப்ப நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா எங்க பள்ளி மாணவங்க இப்ப ஒரு விளையாட்டு மூலம் தொடங்க போறாங்க. என்னப்பா ஐஸ்வர்யா, கிருத்திகா, ஆரம்பிக்கலாமா?
2: ஹாய் நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. இப்போ நான் பிளாஸ்டிக் பொருட்கள் சொல்லுவேன், அதுக்கு மாற்று பொருள் ஐஷு சொல்லணும். என்ன ரெடியா?
3: ரெடி ரெடி.
2: பிளாஸ்டிக் பேக்,
3: துணிப்பை,
2: பிளாஸ்டிக் ஸ்கேல்,
3: ரப்பர் இல்லைனா மர ஸ்கேல்,
2: பிளாஸ்டிக் பாட்டில்,
3: ஸ்டீல் இல்லைனா கண்ணாடி பாட்டில்,
2: பிளாஸ்டிக் கப்,
3: பேப்பர் கப்ஸ்,
2: பிளாஸ்டிக் சீப்,
3: மர சீப்பு,
2: பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்,
3: கண்ணாடி வளையல்,
2: பிளாஸ்டிக் பாக்ஸ்,
3: துணி பவுச்,
2: பிளாஸ்டிக் பிரஷ்,
3: மூங்கில் பிரஷ்,
2: பிளாஸ்டிக் பவுல்,
3: மண்பாண்டங்கள்,
2: பிளாஸ்டிக் ஸ்ட்ரா,
3: பேப்பர் ஸ்ட்ரா,
2: பிளாஸ்டிக் பொம்மை,
3: மரபொம்மை,
2: பிளாஸ்டிக் சேர்,
3: மர நாற்காலி,
2: பிளாஸ்டிக் ஸ்பூன்,
3: ஸ்டீல் ஸ்பூன்,
2: பிளாஸ்டிக் பிளேட்,
3: ஸ்டீல் தட்டு. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு.
2: இத்தனை மாற்று பொருட்கள் இருந்தாலும் நாம ஏன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும்?

0: ரொம்ப கொந்தளிக்காதீங்கப்பா, அதை பத்தி தானே பார்க்க போறோம்.
1: சரி ஐஷு, நேரா விஷயத்துக்கே வந்துடலாம். இன்னைக்கு காலையில நான் ஸ்டூடியோக்கு வர வெளியில அவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் ரோட் சைட்ல போட்டு வச்சிருந்தாங்க. இவ்வளோ தெரிஞ்சும் பகுத்தறிவு உள்ள மக்கள் ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் பிளாஸ்டிக்கே தேடி தேடி போறாங்க?
0: நீ கேக்குறது கரெக்ட் தான் கிருத்திகா. மனுஷங்க சுலபம் சௌகரியம்ன்ற காரணத்துக்காக எல்லாம் இன்னைக்கு ஒன் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷம் சௌகரியம் தான் இந்த பூமியை 100 வருஷத்துக்கு ஆபத்திலேயே வச்சிருக்கு. நம்ம தூக்கி எறியற பிளாஸ்டிக் சுத்தி சுத்தி 500 வருஷத்துக்கு நமக்கே தீங்கு விளைவிக்குதுப்பா. ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக் பாட்டில் அழியவே 500 to 1000 வருஷம்
1: கிடக்கும்
0: போதே மழை நீர் பூமிக்குள்ள இறங்குறத தடுக்குது. இதனால நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சுகிட்டே வருது. விவசாய நிலங்களை மலடாக்கிருச்சு.
1: இது முழுக்க முழுக்க உண்மைதான் இஷு. போன வாரம் கூட நம்ம ஊர் வடிகால் வாரியத்துல இருந்து பேசினாங்க. மழைக்காலங்கள்ல வெள்ள நகரங்கள்ல வர்றதுக்கு இந்த பிளாஸ்டிக் பைகள் சாக்கடை கால்வாய்களை அடைக்கிறதே ஒரு முக்கியமான காரணம்.
0: ஆமா கிருத்திகா, ஆனா அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? கடல்ல நடக்கிறது தான். உலக அளவுல ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான டன் பிளாஸ்டிக் குப்பைகளை கடல்ல கொட்டுறாங்க. ஆனா கடல் சூடாகிறதுனால பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறிடுது.
1: என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்கா? அத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட மீன்களும் மற்ற கடல் வாயுனங்களும் உணவுன்னு நினைச்சு அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்க சாப்பிடுது. அப்புறம் அந்த மீன்கள் மனுஷங்களால நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அந்த நச்சுக்கள் உடம்புல கலந்து புற்றுநோய் வர காரணமாகிறது. ஆனாலும் காலையில குடிக்கிற பாலோட கவர்ல இருந்து பிரஷ் ஷாம்பு வீட்டுல இருக்க பொருட்களை முக்காவாசி பிளாஸ்டிக்கா இருக்கு. இது எப்படி ஐஷு தவிர்க்க முடியும்?
0: கண்டிப்பா நம்மளால அதை செய்ய முடியும். நம்ம முன்னோர்களால பிளாஸ்டிக் அப்புறம் நவீன பொருள் எதுவுமே இல்லாமலே ஆரோக்கியமா வாழ முடிஞ்சப்போ இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்துல நம்மளால பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியாதா என்ன? ஒரு விஷயம் நம்ம மறக்க கூடாது, பிளாஸ்டிக் பயன்படுத்துறது மட்டும் பிரச்சனை இல்ல, அத தேவையில்லாம அதிகமா பயன்படுத்துறதும் முறையா அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. முதல்ல ஒன் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதை தவிர்க்கணும். நம்ம பூமியோட நிலைமைய யோசிச்சு அது எல்லாத்தையும் வாங்காம இருக்கணும். கடைக்கோ சந்தைக்கோ போகும்போது வீட்டுல இருக்கிற மஞ்சப்பை மாதிரி துணிப்பைகளை எடுத்துக்கிட்டு போயிடணும்.
1: வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எங்க போனாலும் ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எடுத்துக்கணும். அப்ப பிளாஸ்டிக் தவிர்ப்பு நம்ம கிட்டே இருந்தே ஆரம்பிக்க முடியும் இல்லையா?
0: சூப்பர் ஐடியா கிருத்திகா. ஆனா கல்யாண விசேஷ வீடுகள்ல பிளாஸ்டிக் இல்லாம எப்படி?
1: அங்கதான் நம்ம பாரம்பரிய பொருட்களை யூஸ் பண்ணணும். வாழையில பாக்குமரத்தட்டுகள் பயன்படுத்தினாலே எல்லாம் சரியாயிடும். ஆனாலும் அரசாங்கமும் 14 வகையான பிளாஸ்டிக் தடை பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம வாயால எனக்கு வேண்டான்னு சொல்லி தவிர்க்கணுங்க.
0: நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறோம். ஆனா நம்மளால போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத எதிரிய என்னதான் செய்ய முடியும்? துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு வயசானவங்க பழமொழி சொல்லி கேட்டிருப்போம். அது போல பிளாஸ்டிக் கிட்ட இருந்து விலகி இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்களும் இதை பத்தி யோசிங்க நேயர்களே. இது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும்.
1: சந்திக்க வேண்டிய விஷயங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சிந்திக்க வேண்டிய விஷயத்த சிந்திக்கணும் மக்களே.
2: நன்றி, வணக்கம். பிளாஸ்டிக் நமது தேவைகளை எளிதாக்கினாலும் இன்று ஒட்டுமொத்த பூமியை அழிக்கும் நஞ்சாக மாறியுள்ளது. மட்காத இந்த பிளாஸ்டிக்கின் ஆபத்திலிருந்து நம் சுற்றுப்புறத்தை காக்க அரசாங்கத்தின் சட்டங்களோடு நம் தனிமனித விழிப்புணர்வும் மிக அவசியம். மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துவோம். நெகிழியை தவிர்ப்போம், நிலத்தை காப்போம், எதிர்கால தலைமுறைக்கு நலம் சேர்ப்போம்.
3: இதுவரை உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: நாளை நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிழங்கு குறித்து.
1: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலபந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், குடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில்

0: 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17ஆம் தேதி அன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழை.
1: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திகள்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
5: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இப்ப இருந்து 4 மணி வரைக்கும் டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்க போறீங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த பாடல்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடிக்கடி கால் பண்றவங்க பிளீஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க

0: கேட்கக்கூடிய பாடல்களையே திரும்ப திரும்ப கேட்காம கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குற மாதிரியான பாடல்களை கேட்கும்போது, அடடா இந்த பாட்டு இவ்வளோ நாளாச்சு கேட்டு நல்லா இருக்கே, இவர் சூப்பராக கேட்டுட்டார் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உற்சாகமாக அந்த பாட்டை கேட்கறதுக்கான ஒரு தருணமாகவும் அமையும் அப்படின்றதான். நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312, இல்லைனா 2312103, இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருக்கிறது உங்க ஆர்ஜே உதயா. வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் நங்கவழியில இருந்து முருகன் பேசுறேங்க.
0: முருகன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களா?
1: ஆமாங்க, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த நம்பர் கேட்கிறதுக்கு நான் 2-3 நாளா ஒவ்வொரு நம்பரா பிடிச்சேங்க.
0: அச்சோச்சோச்சோ, சரிங்க, தொடர்ந்து கேளுங்க சரிங்களா. என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அரசலங்குமாரியில இருந்து சின்ன பயில சின்ன பயில செய்திகள்டாங்கிற பாட்டு கொஞ்சம் எனக்கு நல்லா அது நல்லா இருக்கும்னு எனக்கு எப்பவுமே கேட்பேன்.
0: ஓகேங்க, நாம இன்னைக்கும் கேட்கலாங்க. நன்றி.

0: ஆகாஷவாணி 103 FM கைமுடுகளை டீ டைம் கேட்டிருக்கிற நேரம் 3:08 ஆகுது. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிங்கா.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி, எங்கிருந்து கால் பண்றீங்க?
1: திருப்பூர்ல இருந்து சார்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: மாயா பஜார் கல்யாண சமையல் சார், போடுங்க சார்.
0: சரிங்க, கேட்டலாங்க.
2: கல்யாண சமையல் சாதம்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா?

0: ஆசையாக இருக்கும்ல. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கால் பண்ணல பேசலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 04422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 23161312 23123 இல்லைனா 23170046 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோட்டிலிருந்து ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்?
0: என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஆசிமுகம் படத்திலிருந்து நீயா நீ நானா சார்.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
0: மல்லகண்டம் பாளையம் ஆரிசாமி.
1: ஆரிசாமி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
0: ராணி சம்யுக்தா என்ற படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய ஓ வெண்ணிலா.
1: ஓகேங்க, கேட்டுடலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி.

0: டி டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டுருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து 042 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன் இணைப்பு எண். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு 2316312 23 16 312 இல்லைனா 2312103 23 12 103 இன்னொரு நம்பர் கூட இருக்குங்க 2317046 23 17 046 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த கால் இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரமேஷ் வேலண்ட.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாட்டு
0: நம்ம கேக்கலாங்க, விளம்பரத்தை. ஓகே ஓகே. ஆடைக்கு தள்ளுபடி.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே

0: ஆரம்பிச்சதுல டீ டைம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்ல அயன் கடை குபேந்திரா சார்.
0: குபேந்திரன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பிள்ளாள மோகலாமன் வந்து மனோரமா பாடின பாட்டு, பாண்டிய நாடு இருக்கு.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் 3:28 டீ டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன பாடல்கள் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கோளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கலைவாணி
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: வேட்டைக்காரன்ல இருந்து உன்னை எறிந்தால்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: 32 நிமிஷத்துல. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சார் நான் கேரளா வந்திருந்து குருவாயூரப்பன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இன்னைக்கு கர்ணம் திரைப்படம்.
0: ஓகேங்க.
1: இரவும் நிலவும் வளரட்டும்.
0: ஓகேங்க, கேட்டுக்கலாம்.

0: டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: மதர் வீரன் படத்திலிருந்து வாங்க மச்சா வாங்க அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: ஓகேங்க, பாட்டு வருதுங்க, கேட்கலாம்.

பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு.

வாங்க.

0: கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடியிலிருந்து காமாட்சி சுந்தரம்.
0: காமாட்சி சுந்தரம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பராசக்தி படத்திலிருந்து நாராயணகவியின் பாட்டுங்க, தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசமும் செல்லாதடிங்கிற பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, அந்த பாட்டு கேட்டுடலாங்க. ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா அந்த பாட்டு வருங்க.
1: ஓகே ஓகே. நவீன விவசாயம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி டைம் ஆகாஷவாணி 103 FM கைம்பிடூரில் 3:45. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, பாலக்காடு
0: லலிதா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், வெல்கம் டு தி ஆகாஷவாணி 103 FM. எப்படி கேக்குறீங்க ஆகாஷவாணி? எம்ஜிஆர் ஓட
1: பாட்டு வேணும்.
0: எம்ஜிஆர் ஓட பாட்டு வேணுமா?
1: நீயே
2: தான் எனக்கு மனவாட்டி.

0: மணி கோயம்புத்தூர்ல
1: டீ டைத்தோட நேரம் 3:50 ஆயிட்டு இருக்குங்க. இப்போ அடுத்த காலர் இருக்காரு, பேசலாம். வணக்கங்க.
2: வணக்கம் சார், நான் திருப்பூர் மாவட்ட குரணிகல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
1: சொல்லுங்க கஸ்தூரி, என்ன பாடு கேட்கலாங்க?
2: எனக்கு திருவிழா ஆடல் படத்துல நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு அப்படிங்கிற பாட்டு.
1: ஓகேங்க.

0: 3:53 ஆகாஷவாணி 103 FM டீ டைம் கேட்டுட்டு இருக்கோங்க. உங்களை பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. 1950 தொடங்கி 1969 வந்த படங்கள்ல இருந்து பாட்டு. வணக்கம்.
1: வணக்கம் பெருமானந்தூர் குமார் பகலே சரண்.
0: சொல்லுங்க சார் குமார், என்ன பாட்டு கேட்கலாங்க?

0: இரது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது.
1: ஆஹா, சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம்ல. நீங்களும் இது வரைக்கும் தீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்டீங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்லேருந்து பாட்டு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காத்துருங்க. இன்னும் ஒரு 23 மணி நேரம் தான் இருக்குது. நாளைக்கு இதே பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்படின்றது தான். இதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் 04-22 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2-3-1-6-312 இல்லைனா 2-3-1-2-103 இல்லைனா 2-3-1-7-0-4-6 அப்படின்ற இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணு கழித்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா?
2: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதையை நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
4: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
2: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
2: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால

0: இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்கிறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நவீன விவசாய முறைகளையும்

காலை வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. 4:04 ஆக போதே இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோல 3 குறிப்புகள், நீங்க ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் இந்த நிகழ்ச்சியில நம்ம அந்த கேம் விளையாடி இருக்கோம் நினைக்கிறேன். அதாவது குறிப்புகள் இங்கே பதில் இங்கே அப்படின்ற மாதிரி இருக்க போதே. ஸோ 3 குறிப்புகள், அந்த 3 நீங்க சொல்லக்கூடிய ஆன்சருக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்றதுதான். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முகநூல் வாயிலாகவோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாகவோ எங்க கூட இணைஞ்சிக்கலாம், இல்லை அப்படின்னா கால் கூட பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட பதில்கள் அனுப்பணும்னா 9585808003 அப்படின்றது முகநூல் ஐடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் சர்ச்சில் போயிட்டு நம்மளோட முகநூல் பக்கம் வரும். இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணலாம், ஒரு லைக் போட்டு அதுக்கப்புறமா முகநூல் பக்கத்தில் கெட் செட் கோ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு

அந்த பதில்களை கமெண்ட்ஸாக போடுங்க. ஓகே, கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 04-22 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடோட 2316312 இல்லைனா 2312103 இன்னொரு நம்பர் கூட இருக்குது 2317046 அப்படின்னு நம்பருக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணையிறது உங்கள் ஆர்ஜே உதயா. தொடக்கமாக நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு விஜய் ஆண்டனி மியூசிக்கல்ல பிரபு பந்தரா சீன பொண்ணு பாடின பாட்டுங்க, மத்த ஹஜ ராஜா படத்திற்காக.

சேலம் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கலாம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் 4:09 கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி குறிப்புகள் இங்கே பதில் இங்கே அப்படின்ற கேம் ஷோ தான் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்.

0: போது. அண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பிறக்கிறது அப்படின்றது ஒரு க்ளூ, வளர்கிறது இறக்காது, இந்த மூணையும் பேஸ் பண்ணி ஒரு பதில் சொல்லுங்கள். பிறக்கிறது, வளர்கிறது, ஆனால் இறக்காது. ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் இருக்கணும். வாட்ஸ்அப் மோகனூல் அண்ட் கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள். கெட்ஸ் இட் கோ கேம்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு விளம்பரத்தை அடுத்து நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: எனக்கா

என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வாட்ஸ்அப்பில் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. நீலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஓகே. அண்ட் அதுக்கு அப்படி அனுப்பிச்சது யாருன்னு பார்த்துடலாம். அவங்க பேரை விட்டுட்டேன் பார்த்தீங்களா. பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், பீடம்பள்ளியிலிருந்து. அண்ட் குவிஷுக்கான பதில், வாழ்க்கை படகு என்ற படத்தில் வரும் அன்பிருக்கும் உள்ளங்களே. ஓ அதுவா, புரியலையே. ஓகே, குதூகலமாக பாடலை தொடங்கி ரயிலில் ஏற்றிவிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரயிலில் ஏறிட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு கேளுங்க பார்க்கலாம். பாண்டியநகர்லேருந்து சிவசங்கரின்றாணி இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை வந்து கரெக்டான ஆன்சரா, பிறக்கிறது வளர்கிறது இறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. மலை வளர்ந்துட்டே இருக்கா எனக்கு தெரியலையே. நவநீதன் சென்னிமலையிலிருந்து வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் வளர்ந்துட்டே இருக்குது. ஆஹா, நிறைய பதில் இதுலேயே சொல்லலாம் போல. நீலான்னு சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் குழும கொண்டாடத்துலேருந்து. ரமணி முதலிப்புதூர்லேருந்து. சுதாகர் ஜீவா, புகையாக இருக்குமோ அப்படின்னு. எங்கள் புகை ஒரு சில இடத்துல மறைஞ்சிருது இல்லையா. ஆனால் நாங்கள் சொல்லது என்ன அப்படின்னா இறக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நிலா இல்லைனா சூரியனாக இருக்குன்னு சொல்லிட்டு வரதராஜபுரத்துலேருந்து விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. கோணமலை ஆனந்தம் நிலா சொல்லியிருக்காங்க. சிங்கானூர்லேருந்து ஜெயலட்சுமி அவர்கள் நிலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சின்ன வந்தமச்சேரிலிருந்து ஜோதிலட்சுமி, சுரேஷ்குமார் இவர்களும் நிலா என்று சொல்லியிருக்கிறார்கள். இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை ஓடிட்டே இருக்குமா, வளர்ந்துட்டே இருக்கும், பிறக்கிறது வளர்கிறது. இசை எங்கே வளர்கிறது, ஐ மீன் அதனோட டைமென்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் சொன்ன இசை, நிலா, அதே மாதிரி இன்னும் பல பதில்கள் சொன்னீங்க இல்லையா. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனால் நான் சொல்ல நினைஞ்சது நிழல் அப்படின்ற ஒன்று தான், பிறக்கிறது வளர்கிறது இறக்காது அப்படின்றது. ஓகே, ட்ரை பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன், உடல் இல்லை அடுத்தது ஓடிக்கொண்டே இருக்கும் யாராலும் நிறுத்த முடியாது. உடல் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கும் யாராலும் நிறுத்த முடியாது. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் முகநூல் இல்லை அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நாம கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு மூவியிலிருந்து விஜய் சோபா சந்திரசேகர் பாடியது தேவோட மியூசிக்கில்.

முட்டை பரோட்டா சிக்கன் இப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது சைடிஷாகவும் இன்னொன்று வருதுங்க. இந்த பாட்டை கேட்கும்போது ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டிருக்கீங்க. 4:18 அது. இன்னைக்கு நாம கேம் ஷோல விளையாடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்புகள் இங்கே பதிலிங்க அப்படின்ற கேம் ஷோ தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் இல்லையா, உடம்பு கிடையாது ஓடிட்டே இருக்கும் யாருனாலையும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க வீட்டுக்குள்ள காத்து வர்றதை உங்களால் நிறுத்தவே முடியலையா? கண்டிப்பா அந்த காத்து நம்ம வீட்டுக்குள்ள வராம நிறுத்து தானே வைக்கிறோம். அதனால இந்த காற்று நினைச்சிருக்கீங்களா அவுட் ஆயிட்டீங்க அப்படின்றதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அவுட் ஆனதுல ஓகே, என்ன ஒரு சாடிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல இருந்து இந்திரா நகர், அகிலா தாரணி இதயமா இருக்கும் இல்லைன்னா கடிகாரமா இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு ஆன்சர் தான் அனுப்பணும். இப்படி மல்டிபிள் ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது. கடிகாரத்தை நீங்க நிறுத்த முடியாதா என்னங்க மேடம் இப்படி சொல்றீங்க? அண்ட் இதயத்தையும் நிறுத்தலாங்க ஓகேங்களா? ஆனா நிறுத்திட்டு பின்னாடி நாம் இருக்க மாட்டோம் அப்படின்றத ஒரு விஷயம். சாமிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இறங்கும் நன்றி பூமியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியாவோ போன கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்களோ. பிரமிளா சென்னையிலிருந்து காத்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கணேஷ் சிறுமுகிலிருந்து காற்று சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி கோவில் பாளையத்திலிருந்து ரங்கராஜ் புஷ்பலதா காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பூலவப்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன் அவர்கள் நேரம் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் காலம் கூடி வந்துச்சுன்னா அவங்களோட பதில் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா ஃப்ரம் திருப்பூர்ல இருந்து காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. காலம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருந்து பாலா சொல்லியிருக்காங்க.

காற்று அப்படின்னு கோணமூலையிலிருந்து ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர்ல பதில் வந்து தண்ணீர், தண்ணீரை நிறுத்த முடியாது. அப்ப டேம்ல எல்லாம் தண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க, உங்க வீட்டுல எல்லாம் நீங்க தண்ணி வச்சிருக்கீங்க, நிறுத்த முடியாதுன்னா எப்படி பாசுது? சிங்கானல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன், விடை வந்து நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளி வளசுல இருந்து நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, மேகத்தை நீங்க நிறுத்த ட்ரை பண்றீங்களா? பார்த்துக்கலாம், என்ன ஒரு ட்ரையே. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் காற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் பூழக்காட்டு பாளையத்தில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. குட் ஈவினிங், கெட் செட் கோ ஆன்சர் கடிகாரம், ஊர் சத்தியமங்கலம், நாள் ரோடு, சரவணன், யமுனா. ஓகே, கடிகாரத்தை நான் நிறுத்தின பாருங்க, உங்கள் வீட்டில் சத்தியமங்கலம் தான் நீங்கள் இருங்க வரேன். அண்ட் சுமதி கனகராஜ் தமிழாக செம்மிபாளையத்திலேருந்து நேரம் டைம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் சிறுமுகையிலேருந்து சோமு கலைவாணி இவங்க அனுப்பிச்சிருக்காங்க காற்றுன்னு சொல்லிட்டு. கலைச்செல்வி செங்கம்பள்ளியிலிருந்து நேரம் வருடங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மின்சாரம் தாங்கன்னு சொல்லிட்டு, மின்சாரத்தை நிறுத்துறதே இல்லையா, அவங்க வீட்டில் பவரே கட் ஆகாது. கொடுத்து வச்சவங்க நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகுமார், உமா மகேஸ்வரி, தண்ணீர் தலம், ஆலங்கொம்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த பதில, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொடுமங்குடாந்திலிருந்து. அண்ட் வணக்கம், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், கல்வி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க படிப்புக்குமே ஒரு, அதாவது நாம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுட்டா படிச்சுட்டே இருக்கலாம், ஆனா ஒரு இடத்துல நமக்கு வேணானா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம், ஆனா இதை அப்படி நிறுத்தவே முடியாது அப்படின்றதா. வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து, பேரை படிங்க சார் நீங்க முதல்ல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் தாசப்பட்டில இருந்து பாலசுப்ரமணியன் அவர்கள், காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஆனா அதற்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் அப்படின்றதா. நிறைய பேர் நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, எஸ், ஆனா கடிகாரம் அப்படின்றத நிறுத்தலாம் இல்லையா, அது வந்து ஒரு பிசிக்கலான பொருள் தானே. ஸோ அதனால கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே நீங்க போயிட்டீங்க. பட் எனிவேஸ், ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, சூப்பரா ட்ரை பண்றீங்க, ஆஹா என்ன ஒரு இது. ஓகே ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்தது உங்களுக்காக சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். கண்கள் உண்டு பேசாது, ஆனால் படம் காட்டும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஏன்னா நிறைய நேர்கள் வந்து நம்ம இது இப்போ கேட்டோம் இல்லையா, அது வந்து ஆன்சர் சொல்லாததுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்றனால இதை நான் சொல்லியிருக்கேன். கண்கள் உண்டு பேசாது, ஆனால் படம் காட்டும். நீங்கள் படம் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்றத படம் காட்டுங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப் இல்லைனா முகநூல் வாயிலாக உங்களோட ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்க, இல்லை டிரெக்டாக கால் பண்ணி கூட உங்களோட பேசலாம். கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை எடுத்து அடுத்து நாம் கேட்க இருக்கக்கூடிய பாட்டு முட்டை பஜ்ஜி. இன்னைக்கு என்னவே நான்வெஜாகவே இருக்கிறது, பாரிஸ் ஜெயராஜ் அந்த படத்திற்காக கானா முத்து சந்தோஷ் நாராயண் இசையமைச்சப்பான்னு ஒரு பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங். ஸ்டேட் இன்டு ஆகாஷவாணி 103 FM, 4:22 நவீன விவசாய முறைகள்.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. முட்டை பஜ்ஜியான கதை எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம ஷோல தாங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு கேட்கலாம்னு நினைச்சேன், பட் அது ஒரு வேற படத்துல இருந்து அந்த பாட்டு. அந்த பாட்டு நம்ம கேட்க தான் போறோம், ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ இந்த பாட்டு புலி மாங்க புலிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். பேரண்ட் ஜார்ஜ்ல இருந்து அந்த மூவிலிருந்து உங்களுக்கு வந்துச்சுங்க. ஓகே, நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கண்கள் உண்டு பேசாது படம் காட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நேர்கள் படம் காட்டியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஃப்ரம் திருப்பூர்லேருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவரசிலேருந்து கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் காட்டுமா, படத்தை நீங்கள் பார்க்க முடியுமா கேமராவில், படம் பிடிக்க முடியும், ஆனால் எப்படி காட்டுமது அப்படின்றது தான் எப்படி. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா கேமரான்னு சொல்லிட்டு சந்திரா, ஜெய், ரித்விக், கனிஷ், அபினவ் தண்ணீர் தரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க ஆலங்கும்பிலேருந்து, அண்ட் ஜெயலட்சுமி மனோகரன் அவர்கள் தொலைக்காட்சிங்க அல்லைன்னா சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்காநல்லூர்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ தான் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டுருக்கார், நான் சொன்ன ஆன்சர் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இன்னொரு ஆன்சர் ட்ரை பண்ணிட்டுருக்கார், கேமரா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இப்போ கண்ணாடினு சொல்லியிருக்காங்க தாசர்பட்டில் இருந்து பாலசுப்ரமணியம். கண்ணாடி வச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்க, வேறு லெவலுங்க, நீங்கள் போங்க. அண்ட் கோணமலையிலேருந்து செல்வராஜ், பதில் டிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமாநல்லூர்லேருந்து செல்வம் அவர்கள் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகநாதன் எகைன் போலக்காட்டு பாளையத்துலேருந்து கேமரா தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர் கூடயும் நம்ம பேசலாம். என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கங்க சார்.
0: ஆ வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் சென்னை பொன்முடியிலிருந்து தேன மணிகண்டன்.
0: சொல்லுங்க மணிகண்டன், நல்லா இருக்கேன், என்ன பதிலுங்க?
1: பதில் வந்து கேமரா வைங்க. என்ன மாலை வேளையில வந்து நல்லா பஜ்ஜி முட்டை புரோட்டா சிக்கன் குருமா எல்லாம் குடுக்குறீங்க, நல்லா இருக்குது.
0: பில் அனுப்பிச்சு விட்டுருங்க, பின்னாடியே பாருங்க வருது. ஆகாஷவாணி 103 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் சைட் கோ கேம் ஷோ. உங்களுக்காக வந்துட்டு இருக்கு பாம்பு, நல்லா அனுப்பிச்சிருக்கீங்க. யாருங்க அது? மீரா எங்க இருந்துன்னு சொல்லல. ஓகே, ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு தட்டான்கோட்டையில இருந்து செல்வம் அவர்கள், டிவி தியேட்டர் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமேஷ், சத்யபிரபா, சிறுமுகர்ல இருந்து, உங்க பேரே சொல்லல, நான் கண்டுபிடிக்கிறேன் பாத்தீங்களா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா நிறைய வித்தியாசமெல்லாம் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. உளுந்தூர்பேட்டிலேருந்து ராஜேந்திரன் அவர்கள் கேமரா சார் அப்படின்னு சொல்ல, ஓ நல்ல பாம்புன்றதுனால படம் பிடிக்குமா, நல்லா இருக்குங்களே. ஓகே, ஸோ நல்ல பாம்பு இருந்தால் சொல்லுங்கள், ஒரு ரெண்டு படம் பிடிக்கணும். MSR மணியம் அவர்கள் கீழ்கோத்தகிரிலேருந்து, அவர் நல்ல பாம்புன்னு அனுப்பிச்சிருக்காங்க. கண்ணாடின்னு சொல்லிட்டு சிவசங்கர் இந்திராணி பாண்டியநகர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பட் அதுக்கான பதில் என்னென்னா, கண்கள் உண்டு பேசாது படம் காட்டும் அப்படின்னா அது தொலைக்காட்சி அப்படின்றது பாடியது. ஆஹா, மறுபடியும் இந்த முட்டை பஜ்ஜி வந்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் முட்டை பஜ்ஜி? எஸ், மேட்டுக்குடி படத்திற்காக மனோ கே சித்ரா பாடியது செப்பியோட மியூசிக்கல்.

ஹாய் ஜாலியாக கண்டுபிடிச்ச லே லக்கு லே அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பாட்டு கீழே முடிச்சிருக்கிறோம். 4:34 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. குறிப்புகள் இங்கே பதில் இங்கே அப்படின்ற ஓ கேம் ஷோ தான் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. எல்லாரும் புகை விடுறீங்க அப்படின்ற மாதிரி புகை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா பாலா ஃப்ரம் திருப்பூர்லேருந்து புகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பொண்டாலிருந்து புகை சொல்லியிருக்காங்க. தட்டான்குட்டை சென்ட்ராயன் செல்வம் அவர்கள் புகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பூலுவப்பாளையத்துலேருந்து ஆனந்த முருகன் தீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்தது யார் அப்படின்னா நிகழ்ச்சியாக அருமையாக இருக்கிறது.

0: உங்கள் காரில் சென்று கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு பாலசுப்ரமணியம் செல்வம் தாசர் பட்டிலிருந்து பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிகிட்டே போங்க, ஓகேங்களா? புதுக்கோட்டையிலேருந்து செந்தில்ராஜ் அவர்கள் புகைன்னு சொல்லியிருக்காங்க, தட்டாங்குட்டையிலேருந்து செல்வம் அவர்களும் புகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜேந்திரன் நெருப்பு சார் நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தண்ணீர் மழை வெள்ளம் அல்ல சுனாமி நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஏதோ கேக்குதுங்க. நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் கோபால் அவர்கள் எங்கிருந்து அப்படின்னு சொல்லல, கண்டிப்பா உங்ககிட்ட பேசி ஆகணுங்க. தண்ணீரா இருக்கலாம், மழையா இருக்கலாம், வெள்ளமா இருக்கலாம், இல்லைன்னா சுனாமியா இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஆர் மணியம் அவர்கள் கீழ்கோத்தரில் இருந்து நெருப்புன்னு சொல்லியிருக்காங்க, ரங்கராஜ் புஷ்பலதா கோவில் பாலத்துலேருந்து மின்சாரங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி மின்சாரம்லாம் வருமா என்ன, கண்ணால் பார்க்குறீங்களா? வாட்ட வாட்ட வெட்ட ஃபென்டாஸ்டிக், கண்ணால் பார்க்குறீங்க, உங்ககிட்ட வந்து நாங்களும் பார்க்கணும். புகைன்னு சொல்லிட்டு சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, புகை இல்லைனா நெருப்புங்க அப்படின்னு பிரமிளா சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கோணமூலையிலேருந்து செல்வராஜ் அவர்கள் பதில் மின்சாரம்னு சொல்லிட்டு, கண்ணால நீங்க எப்படி மின்சாரத்தை பாக்குறீங்க எனக்கு தெரியவே இல்லையே, இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்கேன் பாருங்க. நெருப்பு மல்லிகா மந்திராச்சலம், சாரி நெருப்புன்னு ஒரு ஆன்சர், மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா ஊர் பெரிய வதம்பச்சேரின்னு ஒரு கமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் அப்படியே சேர்த்து படிக்கிறேன் பார்த்தீங்களா. சத்தியமங்கலம் நால் ரோட்லேருந்து சரவணன் அவர்கள் யமுனா அவர்கள் தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களால் கண்ணால் பார்க்கலாம், எஸ் கையால் பிடிக்க முடியாது, அதிகமானால் ஆபத்து, கொஞ்சம் அப்படியே ஓகே மேட்சாக அது சூப்பருங்க. இடுக்குப்பாறையிலேருந்து கேரளா செல்வராஜ் நெருப்புன்னு சொல்லியிருக்காங்க, உமா கணேஷ் திருமுகலேருந்து தண்ணீர் சொல்லியிருக்காங்க, நிழல் அப்படின்னு கள்ளியம்புதூர்லேருந்து கோபாலன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஓகே இதெல்லாம் போன க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சிவகுமார் பெல்லம்பட்டியிலிருந்து சோமாஸ்கந்தமூர்த்தி சிபு அவர்களும் மின்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ மின்னலையும் நீங்கள் சொல்கிறீங்க, மின்னலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே சூப்பர். பட் ஆன்சர் என்னென்னா நான் சொல்லலைங்க, எஸ் நெருப்புடா நெருப்பு தாங்க அப்படின்னு நாங்களும் சொல்லிக்கிறோம். ஓகே ஆகாஷ்வாணி 103 FM-ல கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ,
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண்

கெட்ஸ் அண்ட் கோ கேம் ஷோல இப்ப அடுத்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய மூன்று குறிப்புகள் பிறக்கும் போது உங்களுடையது அல்ல, நீங்க பிறக்கும் போது உங்களுடையது அல்ல அப்படின்றதுதான். வாழ்நாள் முழுவதும் உங்ககிட்டயே இருக்கும், ஆனா இறந்த பிறகும் உங்களை அடையாளப்படுத்தும். அது என்ன அப்படின்றதான் டக்குன்னு பட்டுன்னு அனுப்பிச்சிருக்க பாக்கலாம். வாட்ஸ்அப் முகநூலில் அப்படின்னா கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 முகநூல் ஐடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் AKASHVANI கோயம்புத்தூர் அப்படின்னு ஸ்பெல்லிங்கோட முகநூலில் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட முகநூல் பக்கம் வரும். லைக் பண்ணலன்னா ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட அந்த ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222 அப்படின்ற முன்னிணைப்பினோட 23 12 103 அப்படின்னு நமக்கு கால் பண்ணுங்கள். ரைட் நவ் நாம இப்போ முட்டை பஜ்ஜி கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க. கெத்து படத்திற்காக கானா வினோத், அந்தோனி தாசன், கானா விஜய், எபிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கல் இந்த பாட்டுங்க.

போயிட்டா

0: வேட்டையாடி விளையாடி படத்திற்காக தேவன் ஏகாம்பரம் டிப்பு நாகுல் ஆண்ட்ரியா ஜெரமி அவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு நீங்கள் கேட்டீங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் அந்த பாட்டு உங்களுக்காக வந்துச்சு. 4:47 ஆகிட்டிருக்காங்க. சிவானி 103 FM கோயம்புத்தூரில் கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுருக்கீங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

0: கேம் ஷோவில் இன்றைக்கி உங்களுக்காக மூன்று க்ளூஸுங்களையும் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் அந்த ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. பிறக்கும்போது உங்களுடையது அல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும், இறந்த பிறகும் உங்களை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்றது நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. சிம்பிளாக இருக்குதோ? ஓகே. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி அவர்கள் நிழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையிலேருந்து செந்தில்ராஜ் அவர்கள் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் சப்போஸ் படிக்காதவங்களுக்கு இது மேட்ச் ஆகாது இல்லை. ஓகே. ஆனந்த முருகன் பூலுவப்பாளையத்திலிருந்து நம்மளோட பேர் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் நன்றி அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டார் நிகழ்ச்சியிலிருந்து. தட்டாங்குட்டையிலிருந்து சென்ராயன் அவர்கள் செல்வம் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. செல்வம் புகழ்லாம் நம்ம போன பின்னாடி இருக்குமான்னு தெரில எனக்கு. எடுக்குப்பாறை கேரளாவிலிருந்து நம்மளோட பேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீபிகா திருப்பூர்லேருந்து இதே பதிலை சொல்லியிருக்காங்க. கள்ளிவரசு மகாலிங்கம் அவர்களும் இதே பதிலை சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தும் ஒருத்தர் இதே பதிலை சொல்றதுக்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: அழகான மாலை வணக்கம் உதயா சார்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கணேஷ் திருமுகையில இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேஷ்.
1: அதாவது சார், இஞ்சித்து கூட மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி நிகழ்ச்சி சுறுசுறுப்பா அழகா அருமையா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சார் முதல்ல.
0: நன்றி, நன்றிங்க. அப்ப இன்னைக்கு மிச்சம் டீ, வடை, போண்டா இதெல்லாம் வீட்டுல?
1: ஆமாங்க, கண்டிப்பா. அதாவதுங்க, 4 மணிக்கு வீட்டுல டீ வச்சு கொடுப்பாங்க.
0: சரி,
1: இன்னைக்கு டீ கொஞ்சம் லேட்டா ஆனதுனால நீங்க நிகழ்ச்சியை சுறுசுறுப்பா நடத்திட்டு இருக்கீங்க. டீயே தேவையில்லை.
0: ஆஹா, சூப்பர். ஒரு வேளை மிச்சம் நிறைய மகளிருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் இன்னைக்கு.
1: ஆமாங்க,
0: அப்படியே காலர் தூக்கி விட்டுக்கிறேன்.
1: எங்க வீட்லயே அதான் சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஓகே ஓகே
1: சார். வந்து

0: நிகழ்ச்சிக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கும், அதனால டிவி வேண்டா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க.
1: சரிங்க, நன்றிங்க, தேங்க்யூ சோ மச். சோ எல்லாரோட நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. நன்றிங்க, நன்றிங்க. என்ன இது, என்னங்க பதிலுங்க?
0: பதில் வந்துங்க சார், பெயர், எங்களுடைய பெயர்.
1: ஆஹா, இது கரெக்டா இல்லையா? நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாருமே அதுவே டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. ரமேஷ் கவுண்டபாளையத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, பெயரும் புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கொத்தகிரில இருந்து மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளோட உயிர் தான் அப்படின்னு. நம்ம இறந்த பிறகும் நம்மளோட உயிர் எப்படிங்க இருக்கும் எனக்கு புரியல. ராஜேஷ் அவர்கள், ஃபேன்டாஸ்டிக் ப்ரோக்ராம், ஓகே அது ஓகே. பட் ஆன்சரு காணுமே, ஆ சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல, ஆன்சர் வந்து ஆர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் அண்ணா நகர்ல இருந்து ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. துளசி நிவேதா அவர்கள் பொள்ளாச்சியில இருந்து நம்மளோட பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து, ஓகே இது அப்ளை அனுப்பிச்சதா, நெருப்பில் ஆரம்பில் புகையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்சர் வந்து நம்மளோட பேருன்னு சொல்லிட்டு எகைன் சத்தியமங்கலத்திலிருந்து நால்ரோடு சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேர் வந்து பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, விடை வந்து பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட பெயர்கள் வந்து நிகழ்ச்சியில் படிக்க முடியாது, பட் ஒவ்வொரு ஆர்ஜே வாய்ஸ் கட்லேயும் நாங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட பெயர்கள் நாங்கள் சொல்லுவோம். இன்னொரு இடத்துல நாங்கள் சொல்லும்போது உங்களோட பெயர்கள் இல்லாமல் இருக்கும். பட் ஆன் த ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெயர்கள் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருவோம் அப்படின்றது. அதனால யாருமே செல்லமாக எங்கள் மேலே கோவப்பட வேணாம் அப்படின்ற ரெக்வெஸ்டோட அடுத்து நாம் கேட்கக்கூடிய இந்த பாட்டு டாக்டர் மூவியிலிருந்து வரப்போகுதுங்க. அனிருத் ரவிச்சந்திர இசை வந்து ஜொனிதா காண்டியோட சேர்ந்து பாடின பாட்டு.

ஆகாஷ்வாணி 103.5 கோயம்புத்தூர்ல 4:55 ஆயிடுச்சுங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். எப்படி இந்த 1 hour போச்சுன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நம்புறேன். முகநூல் வாயிலாகவும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. முத்துக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, விஜயகுமார் அவர்கள் ஆலங்கொம்புலேருந்து இணைஞ்சிருக்காங்க, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசுதேவன் அவர்கள், மல்லிகா மந்த்ராச்சலம் இணைஞ்சிருக்காங்க, சுமதி கனகராஜ், ஆனந்தன் அஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஆலங்கொம்புலேருந்து தண்ணீர்

55 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். எப்படி இந்த ஒன் ஹவர் போச்சுன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நம்புறேன். முகநூல் வாயிலாகவும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. முத்துக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, விஜயகுமார் அவர்கள் ஆலங்கொம்பிலிருந்து இணைஞ்சிருக்காங்க, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசுதேவன் அவர்கள், மல்லிகா மந்த்ராச்சலம் இணைஞ்சிருக்காங்க, சுமதி கனகராஜ், ஆனந்தன் அஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, ஆலங்கொம்பிலிருந்து தண்ணீர் தளம் விஜயகுமார் மகேஸ்வரி இணைஞ்சிருக்காங்க, தேனா மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து இணைஞ்சிருக்காங்க, கனியூர் அண்ணாதுரை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, ஈவன் ஆன்சர் கூட பண்ணியிருக்காங்க, குட் ஈவினிங் சொல்லி இணைஞ்சிருக்காங்க, கதிர்வேல் குன்னத்தூர்ல இருந்து, அண்ட் சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செம்மிப்பாளையம், பதில் வந்து புகையின் கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக நீங்கள் இன்னைக்கு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஸோ நன்றிகள். நேர்களே, 5-2 இருக்க சித்திர சிவானம் வழிகாட்டி, மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலைசேஷன் ஆஃப் பாண்டட் லேபரர் 2021 குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு கூலி மூவிக்காக அறிவு அனிருத் ரவிச்சந்திர இசையமைச்சு பாடின பாட்டு. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட உங்கள் அஜய் உதயா.

0: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இன்று சவுத்ஆம்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இன்னைக்கு இந்த சனிக்கிழமை மாலை பொழுதுல வழக்கம் போலவே நம்மோடு பேசுவதற்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து ரொம்ப விரிவாக நம்மோடு பேச போறாங்க. சமூக ஆர்வலரான எம் தங்கவேல் அவர்கள், வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இப்போ வந்து கொத்தடிமை முறை அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு புதிய ஒரு விஷயமா கூட இருக்கும். இந்த கொத்தடிமை முறை எதனால உருவாக்கப்படுகிறது, ஆதிகாலந்தொட்டே இந்த கொத்தடிமை முறை எதனால் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் என்ன காரணிகள் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: கொத்தடிமை தொழிலாளர் முறை என்பது இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய, இன்றும் நடைமுறையில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை.
1: ஓகே ஓகே சார்.
2: கொத்தடிமை தொழிலாளர் முறை உருவாவதற்கான காரணங்கள், கடன் வாங்கியிருப்பார்கள், வறுமையில் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் கடன் வாங்கியிருப்பார்கள்.
1: சரிங்க.
2: நீண்ட காலமாக அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருப்பாங்க, அல்லது முன்பணம் வாங்கியிருப்பாங்க, அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்புறம் வழக்கமான ஒரு சமூக பழக்க வழக்கம், இவங்கெல்லாம் எங்களுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமூக பழக்க வழக்கத்தினால இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை இருப்பதற்கான காரணங்கள் இருக்குது.
1: சரி.
2: அது இல்லாமல் பரம்பரை பரம்பரையா எனக்கு உங்க அப்பா வேலை செஞ்சாரு, உங்க தாத்தா வேலை
1: செஞ்சாரு,
2: நீயும் வேலை செய்யும் நீங்க அப்படிங்கிற இந்த பரம்பரை பரம்பரையா வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு அப்படியும் வந்து அந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை நீடிக்குது. அப்புறம் ஏதாவது பொருளாதார காரணம், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க திருப்பி
1: தர முடியாது,
2: வாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும், அது ஒரு காரணமா இருக்கு. அது இல்லாம வந்து சாதி அல்லது வகுப்பு பாகுபாடுகள்.
1: சரி. ஓகே.
2: ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறந்ததுனாலயே நீ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு, அது கூட ஒரு காரணமா இருக்கு.
1: சரி.
2: அது இல்லாம சுதந்திரமா வெளியே எங்கேயுமே போய் வேற இடங்களுக்கு வந்து வேலைக்கு போகாத ஒரு சூழலை ஏற்படுத்துறது. அப்புறம் குறைந்தபட்ச ஊதியம் வந்து கொடுக்காம அவங்கள வந்து கொத்த

0: அடிமைகளாக நடத்துறது, இது இதெல்லாம் வந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை உருவாவதற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கு.
1: ஆனால் இந்த சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ நாளில் கூட அங்கொன்னு இங்கொன்னு அந்த கொத்தடிமை முறை இருக்குத்தானே செய்யுது இல்லையா?
0: ஆமாங்க ஆமாங்க, கொத்தடிமை தொழிலாளர் முறை 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அதிக அளவில் இருந்திருக்கு.
1: சரி,
0: அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இன்னைக்கும் கூட இன்றளவும் கூட ஆங்காங்கே சில மாவட்டங்களில் சில தாலுக்கா பகுதிகளில் இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை இருப்பது வந்து இந்த சூழல்
1: இருக்குது,
0: தொடர்ந்து நீடிக்கு.
1: இப்போ வந்து நிறைய சட்டங்கள் நாட்டில் இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாங்க ஆமாங்க,
1: இந்த கொத்தடிமை முறை ஒழிப்பதற்காக நிறைய சட்டங்கள் மத்திய அரசின் மூலமாகவும் சரி மாநில அரசின் மூலமாகவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன, அதோட சிறப்புகள்லாம் என்னென்ன சார்? இதை ஒழிச்சு கட்டினதுல பெரும்பங்கு அந்த சட்டங்களுக்கு தான் இருக்கு.
0: ஆமாம், அதை
1: பற்றி சொல்லுங்க சார்.
0: கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1976 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தான் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொத்தடிமை தொழிலாளர் முறையை வந்து ஒழிப்பதற்கு அடிப்படையா இந்த சட்டம் அமைஞ்சது. அதை தொடர்ந்து நிறைய சட்டங்கள், இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தொடர்பான நிறைய சட்டங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. அதுவும் சேர்த்து இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணும்போது அந்த சட்டங்களையும் இதில் வந்து கூடுதலாக
1: இணைப்பாங்க,
0: பிரிவுகளை வந்து இணைக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. அதில் குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தினர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986, இந்திய தண்டனை சட்டம், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012, சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970,
1: சரி,
0: பணியாளர்கள் இழப்பீடு சட்டம், சம ஊதிய சட்டம், பணியாளர் வருங்கால வைப்பு நிதி இதர விதிகள் சட்டம், பணியாளர் மாநில காப்பீட்டு சட்டம், அப்படின்னு நிறைய சட்டங்கள் வந்து தொழிலாளர்களுக்காக இருக்குது.
1: அந்த கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்கும் பொழுது இதெல்லாம் உதவி.
0: ஆமாங்க ஆமாங்க, கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்கும் போது அவங்க குழந்தைகளா இருந்தா குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் சட்டப்பிரிவுகள்ல வழக்குல சேர்த்தணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களா இருந்தா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு அந்த வழக்கு பிரிவுகளை வந்து அதுல சேர்த்தணும். அந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு சட்டங்கள்,
1: ஓகே சார்,
0: கொத்தடிமை தொழிலாளர் மீட்பதற்கான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கு அடிப்படை சட்டம் 1976 கொண்டு வரப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம், அதுதான் அடிப்படை சட்டம்.
1: ஓகே சார், இன்னும் கூட இந்த விரிவாக இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பாண்டட் லேபரர் 2021 அப்படிங்கிற அந்த சட்டம், அது வந்ததுக்கப்புறம் அவங்க கூட மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு இந்த கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு முறையில் ஏற்பட்டது. அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:15 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நம்மோடு நேரலையில் பேசிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலரான எம் தங்கவேல் அவர்கள். சார், இந்த கொத்தடிமை இந்த தொழிலாளர்களை மீட்பதற்கு சட்டங்கள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, அது எப்படி அரணா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக அந்த 2021 மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை பற்றி, அந்த திருத்தப்பட்ட சட்டத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஆமாங்க சார், அதாவது மத்திய அரசு வந்து கொத்தடிமை தொழிலாளர் மறுவாழ்வு திட்டம்
0: சரி
1: 2016 மற்றும் அதை திருத்தப்பட்ட சட்டம் 2021 திருத்தப்பட்ட திட்டம் கொண்டு வந்தாங்க.
0: சரி,
1: மத்திய அரசு கொத்தடிமை தொழிலாளருக்கான மறுவாழ்வு திட்டம் அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையால் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது.
0: சரி,
1: அதுக்கு பிறகு பின்னர் திருத்தப்பட்ட மறுவாழ்வு திட்டம் 2016 முதல்ல நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு அதனை தொடர்ந்து கொத்தடிமை தொழிலாளர் மறுவாழ்வு திட்டம் மறுபடியும் திருத்தப்பட்டு
0: சரி
1: 2022 முதல்ல அது செயல்பாட்டுக்கு வந்தது. அதுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. உண்மையிலேயே கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டான். முன்னெல்லாம் வந்து அந்த உடனடி நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா தான் கொடுப்பாங்க.
0: சரி, ஓகே.
1: ஆனா இந்த 2016 திருத்த திட்டத்துல 20,000
0: கொடுத்தாங்க.
1: அதுக்கு பிறகு 2021 அதை 30,000 உயர்த்தினாங்க. அது வந்து மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு
0: உதவி
1: உதவியா நிவாரணமா இருக்கு.
0: சரி,
1: அதுல வந்து அதுல சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் தொழிலாளர்களுக்கு வந்து 100,000 அவர்களின் மறுவாழ்வுக்கு வந்து வழங்கப்படுது. ஆண் விடுவிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஆண் கொத்தடிமை தொழிலாளர்கள்
0: இப்ப வந்து அந்த 30,000 எப்ப கொடுப்பாங்க, இந்த 100,000 எப்ப கொடுப்பாங்க?
1: 30,000 வந்து அவங்க வந்து உடனடிய கொத்தடிமை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கறத கண்டு அறிஞ்சு அந்த இடத்துல போய் வருவாய் கோட்டாட்சியர் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து அவங்கள மீட்ட உடனே அவங்களுக்கு வந்து வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அவங்களுக்கு உடனடியா 30,000 வந்து உடனடி நிவாரணமாக கொடுக்கப்படுவாங்க.
0: சரி, ஓகே. 100,000 அதுக்கப்புறம் கொடுப்பாங்களா?
1: ஆமாங்க, 100,000 வந்து அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்ட பிறகு.
0: சரி,
1: அந்த 100,000 வந்து ஆண் தொழிலாளர்கள் என்றால் அவங்களுக்கு வந்து 100,000 கொடுக்குறாங்க.
0: சரி,
1: குழந்தைகள் யாரும் இல்லாதவங்க அல்லது பிச்சை எடுக்கிற தொழில இருந்து மீட்கப்பட்டவங்க அல்லது கட்டாய குழந்தை தொழிலாளர் வடிவங்கள்ல இருந்து மீட்கப்பட்ட குழந்தைக அல்லது பெண்கள் மறுவாழ்வுக்கான உதவித்தொகை இவங்களுக்கெல்லாம் வந்து 2,00,000 வந்து நிவாரணமா மறுவாழ்வு தொகையா வந்து வழங்கப்படுகிறது. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த மஜாஜ் நிலையங்கள், வேலை வாய்ப்பு முகவர், இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள்,
0: சரி,
1: சூழ்நிலைகள், கடுமையான சூழ்நிலைகள்ல கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிற இடங்கள்ல இருந்து மீட்கப்படுற கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு 3,00,000 வரை வந்து மறுவாழ்வு தொகை வழங்கப்படுது.
0: ரொம்ப நெருக்கடியான இடத்துல இருக்கிறவங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே சார், ஓகே.
1: அப்புறம் வந்து பயனாளிகளின் விருப்பப்படி உதவித்தொகையானது வங்கிகளில் வந்து அவங்க முதலீடு செய்யப்படுகிறது, வந்து பணமாகவும் அவங்களுக்கு
0: கையில் கொடுக்குறாங்க,
1: வழங்கப்படுகிறது.
0: சரி, ஓகே, ஆமாங்க சார். இதெல்லாம் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு இந்த சட்டத்தில்?
1: அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும்,
0: சரி,
1: ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மாவட்ட அளவில் கொத்தடிமை தொழிலாளர் மறுவாழ்வு நிதியானது ஏற்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் 10,00,000 நிரந்தர நிதியாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பு வைக்கப்படுது சார். இந்த சட்டம் வழிவகை செய்யுது. 2021 திட்டத்தின்படி அது வந்து அந்த நடைமுறையில இருக்கு. அப்புறம் மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்படும் நிதி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது வந்து எப்பவுமே மீட்கப்படுற உடனடியா வந்து நிதியை வந்து கொடுக்கற அளவுக்கு அந்த மாவட்ட அளவுல நிதி வந்து இருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2021 மறுவாழ்வு

0: திட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டு.
1: சரி சரி சார், ஓகே. இப்போ வந்து நமக்கே வந்து ஒரு கொத்துரிமை தொழிலாளர் இருக்கிற இடம் தெரியுது சார், அவங்கள மீட்கணும் அப்படின்னு ஒரு தனிநபர் நினைக்கும் பொழுது, நீங்கள் ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்வலராக இருக்கீங்க, சமூக ஆர்வலராக, அப்போ வந்து நீங்கள் ஒரு கொத்தடிமை தொழிலாளர் மீட்க போகும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ளணும் அடிப்படையிலிருந்து சொல்லுங்கள் சார். ஏன்னா யாருக்காவது அந்த கொத்தடிமை தொழிலாளர் மீட்க ஆர்வம் இருக்கும், ஆனால் என்ன சட்ட நடைமுறைகள்னு தெரியாது, அதை அடிப்படையிலிருந்து சொல்லுங்கள் சார்.
0: கொத்தடிமை தொழிலாளர்கள் வந்து எங்கேயாவது இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தகவல் கிடைக்கும். அந்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக வந்து தகவல் தெரிவிக்க வேண்டியது அரசு அதிகாரிகளுக்கு தான் தகவல் சொல்லணும். குறிப்பாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு, தாசில்தார் அவர்களுக்கு, மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்க உடனடியாக வந்து சம்பந்தப்பட்ட அந்த மீட்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி வந்து ஏற்படுத்துவாங்க.
1: சரி சார்.
0: அந்த குழு மூலமாக போயிட்டு அவங்கள அந்த எங்கே கொத்தடிமை தொழிலாளர்கள் இருக்காங்களோ அந்த இடத்த வந்து பார்வையிட்டு.
1: இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, நீங்கள் அவங்ககிட்ட தகவல் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, நம்ம புகார் மாதிரி எழுதி கொடுக்கணுமா அவங்கக்கிட்ட?
0: புகார் மாதிரி எழுதி கொடுக்க வேண்டிய
1: தேவையில்லை.
0: நம்மளுக்கு தகவல் வந்தாலே நம்ம அரசு அதிகாரிகளுக்கு வந்து
1: சொல்லிடலாம், இப்படி இருக்கு,
0: ஆர்டிஓ அவர்களுக்கு தகவல் கொடுத்தா ஆர்டிஓ அவர்கள் வந்து உடனடியாக காவல் நிலையத்துக்கோ அல்லது ஆர்டிஓ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் அல்லது ஆர்ஐ விஓ அவர்களுக்கு தகவல்
1: கொடுப்பாங்க.
0: அவங்கள வந்து எந்த இடத்துல அவங்க வந்து கொத்தடிமை தொழிலாளர்களாக இருக்காங்களோ அவங்கள வந்து நேரடியா பார்வையிட்டு, சில ஆர்டிஓ நேரடியா பார்வையிட்டு, உடனடியாக ஆர்டிஓ நேரடியா பார்வையிட்டு மீட்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கு.
1: சரி,
0: அது அந்த பிரச்சனையுடைய
1: தீவிரத்தை
0: பொறுத்து அவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க.
1: சரி,
0: அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த கொத்தடிமை தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டவர்களை கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்து அவங்க ஆர்டிஓ சார் வந்து விசாரிப்பாங்க.
1: சரி,
0: விசாரிக்கும் போது அவர்கள் வந்து கொத்தடிமை தொழிலாளர்கள் அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா உடனடியாக வந்து அவங்கள வந்து
1: விடுவிச்சிருவாங்க,
0: விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரிலீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து அந்த கொத்தடிமையை யார் நடத்தினாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து முறையாக அவங்கள வந்து மீட்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சட்ட ரீதியான உதவிகள் செய்து அவங்க சொந்த ஊருக்கு போவதற்கான, மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்கள் வந்து சொந்த ஊருக்கு போவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் நடவடிக்கைகளையும்
1: எடுப்பாங்க
0: அதிகாரிகள் வந்து எடுப்பாங்க.
1: இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மீட்பு அப்படிங்கிறது தனி மனிதராக பண்ண மாட்டாங்க, ஒரு குழுவாக தானே?
0: குழுவாக தான் பண்ண வேண்டிய.
1: அந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க?
0: அந்த குழுவில் வந்து கோட்டாட்சியர் இருப்பாங்க,
1: சரி ஓகே,
0: வருவாய்த்துறையினர் இருப்பாங்க, சமூக நலத்துறையினர் இருப்பாங்க, காவல்துறையினர் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து சம்பந்தப்பட்ட
1: எல்லாருமே ஒரு குழுவா
0: இணைஞ்சுதான் அவங்கள வந்து மீட்பாங்க. அரசு அரசு அதிகாரிகள், லோக்கல்ல இருக்கக்கூடிய விஏஓ, ஆர்ஐ, அப்புறம் வந்து தொண்டு நிறுவனங்கள், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துதான் வந்து.
1: இப்போ புகார் கொடுத்த எத்தனை நாட்களுக்குள்ள அவங்க மீட்கப்படுவாங்க?
0: புகார் கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உடனடியா போயிட்டு நேரடியா பார்த்து அவங்கள வந்து
1: விசாரணை பண்ணுவாங்க.
0: ஆமாங்க சார், விசாரணை பண்ணி மீட்டுருவாங்க.
1: அப்பவே மீட்டுருவாங்க?
0: ஆமாங்க.
1: ஓகே, விசாரணையில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா உடனடியா மீட்பு தான்.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: ஓகே சார். அப்போ வந்து ஒருத்தர் கொத்தடிமையா வச்சிருக்காரு இல்லைங்களா, அவர் மீது என்ன நடவடிக்கை சட்ட ரீதியா பாயும்?
0: அவர் மீது வந்து இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1976 வழக்கு பதிவு செய்வாங்க.
1: சரி,
0: அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க எஸ்சி மக்களா இருந்தாங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டமும் சேர்ந்து அதுல வந்து அந்த பிரிவுகள்ல வரும்.
1: சரி,
0: குழந்தைகளா இருந்தாங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டமும் அதுல வந்து
1: வரும்.
0: அதனால
1: பெண்களா இருந்தா சார்,
0: பெண்களா இருந்தா பெண்கள் மேல ஏதாவது பாலியல் வன்கொடுமைகள், அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் யாராவது அந்த பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவங்க மேல போக்சோ ஆக்ட் அதுல வந்து அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யுது. அதை வந்து குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அந்த குற்றத்தை செய்த இருக்கக்கூடியவருக்கு 3 ஆண்டுகள் வரை
1: தண்டனையும்
0: அபராதமும்
1: விதிக்கப்படும். ஒருத்தர் கொத்தடிமையா வச்சா கண்டிப்பா 3 ஆண்டு தண்டனை நிச்சயம் நிரூபிக்கப்பட்டால். ஓகே சார், இப்போ வந்து அடிப்படை ஆரம்ப நிலையிலேருந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ஒரு கொத்தடிமை தொழிலாளர் நமக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம உடனடியாக

ஆர்டிஓக்கு சொல்லலாம், தாசில்தார்கிட்ட சொல்லலாம், அல்லது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட சொல்லலாம். ஓகே, அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா. தொடர்ந்து பேசலாம் இந்த தலைப்பு குறித்து. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவனம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சவானம் வழிகாட்டி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இன்னைக்கு சித்திரச்சவானம்

0: வழிகாட்டி நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பாண்டு லேபரர் 2021 அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக எப்படி ஒரு கொத்தடிமை தொழிலாளர் இருந்தார்னா நம்ம எப்படி மீட்கணும், தனி மனிதனாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அதுக்கு பிறகு அரசு அதிகாரிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு தொழிலாளரை மீட்டுட்டாங்க, கொத்தடிமை தொழிலாளர் மீட்டுட்டாங்க, அவங்களுக்கு 100,000 ரூபா பணம் கிடைக்கும், 30,000 உடனடி தொகையாக கிடைக்கும், அதே மாதிரி பெண்களாக இருந்தால் 2,00,000, அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் 3,00,000 இப்படிலாம் சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ நலத்திட்ட உதவிகள் என்னென்ன மாதிரி விஷயம் கிடைக்கும் சார் அவங்களுக்கு?
1: மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து அரசு செஞ்சு கொடுக்கணுங்க சார். அது ரொம்ப முக்கியமான அந்த சட்டத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த மறுவாழ்வு திட்டத்தில், 2021 மறுவாழ்வு திட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து குடும்ப அட்டை, அதாவது வந்து கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட, நாங்கள் நிறைய மீட்கப்பட்ட இடங்களில் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து எந்த அடையாள அட்டையுமே இருக்காதுங்க. ரேஷன் கார்டு இருக்காது, ஆதார் அட்டை இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே. ஒரு பேங்க்
0: அப்படி இருந்தாலும் கூட அவங்க என்ன பறிச்சிருவாங்களா, அங்க கொத்தடிமையா போற இடத்துல எடுத்துருவாங்க?
1: அவங்க வந்து தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி வந்து மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கிறதுனால நீண்ட காலமா இந்த கொத்தடிமை முறையில அந்த மாட்டிட்டு இருக்கிறதுனால வந்து அவங்க
0: ரேஷன் கார்டெல்லாம் எதுவுமே
1: வாங்கிருக்கவே மாட்டாங்க.
0: சரி, ஓகே.
1: ஒரு இடத்துல போயிட்டு கொத்தடிமையா இருப்பாங்க, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அதே இடத்துல தொடர்ந்து பல ஆண்டுகள் இருப்பாங்க.
0: அது ரொம்ப இன்டீரியர் ஏதோ ஒரு பக்கத்துல.
1: ஆமாங்க, ஆமாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு,
0: சரி,
1: வங்கி கணக்கு, இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு வந்து உடனடியாக வந்து குடிமை பொருள் வளங்கள் துறை இருக்கு இல்லைங்களா, மாவட்ட வளங்கள் அலுவலர், அவர்கள் மூலமா வந்து உடனடியாக அவங்களுக்கு குடும்ப அட்டை வந்து கொடுத்துருணுங்க.
0: சரி.
1: ரெண்டாவது வீட்டுமனை பட்டா கொடுக்கணும். வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுவாழ்வு திட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி.
1: அப்புறம் வீட்டு திட்டம், அதாவது வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்கு இல்லைங்களா, மாவட்ட கிராமப்புற நகர் மேம்பாட்டு ஆணையம் எல்லாம், இதன் மூலமா இப்ப அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள்ல கட்டி
0: கொடுத்து
1: அதுல வந்து அவங்களுக்கு வந்து வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வீட்டு
0: இடமும் கொடுக்கணும், வீடும்
1: கொடுக்கணும். ஆமா, வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கான சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து கல்வி, அவங்க வந்து இப்போ குழந்தைகளை அந்த இடத்துல இருந்து மீட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்கூல்ல சேர்ந்து வகுப்பறைகள்ல படிக்கிறதுக்கான அதுக்கான உரிமை வந்து
0: இருக்கு, கண்டிப்பா அதை செய்யணும்.
1: ஆமாங்க, கல்வி வந்து கல்வி மறுக்கப்படக்கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டு எந்த சூழலையும் ஒருத்தர் வந்து ஒரு கொத்தடிமை தொழிலாளி குடும்பத்துல ஒரு குழந்தை வந்து அவங்களோட இருந்திருந்தாலும் கூட,
0: சரி,
1: பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்திருந்தாலும் கூட அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கல்வி உரிமை வந்து கிடைக்க வேண்டியது உறுதி செய்யப்படும்.
0: இதெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கு.
1: ஆமாங்க, ஆமா, ஓகே சார், ஓகே, ஓகே. அதனால அவங்களுடைய ஆரோக்கியம் அப்புறம் வந்து அந்த விரிவான முதலமைச்சரனுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் வந்து சுயதவி குழுக்கள், அவங்க சுயதவி குழுக்கள், அதாவது பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்பட்ட பெண்கள் அவங்க ஒரு சுயதவி குழு வந்து ஏற்படுத்தி அந்த சுயதவி குழு மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான உரிமையும் வந்து இந்த திட்டத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி.
1: அது இல்லாமல் அங்கன்வாடியில் வந்து அந்த மீட்கப்பட்ட குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழுவில் அந்த குழந்தைகள அங்கன்வாடியில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்யணுங்க. அவங்க மீட்கப்பட்ட தொழிலாளர்களை வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செஞ்சு அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்களில் நிறைய அரசு
0: நலத்திட்டங்கள்
1: நிறைய வந்து சலுகைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
0: சரி.
1: அப்புறம் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுல அவங்களுக்கு வந்து முன்னுரிமை
0: கொடுக்கணும்
1: அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப சுய தொழில் தொடங்கறதுக்கு வங்கி கடன், இதெல்லாம் வந்து வங்கியிலிருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்
0: செய்ய

0: செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திறன் மேம்பாடு, மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் மற்றும் அந்த உதவி இயக்குனர் பயிற்சி வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இதெல்லாம் இருக்கு. இதன் மூலமா எல்லாம் இந்த திறன் மேம்பாடு அவங்களுக்கு வந்து எந்த ஸ்கில்லுமே இருக்காது. கொத்திடுமை தொழிலாளர்கள் இருந்து மீட்கப்பட்டவங்க அவங்களுக்கு எந்த தொழில் சார்ந்த திறமைகள் ஸ்கில் இருக்காது. அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து திறமைகளை ஸ்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் கால்நடை மற்றும் இந்த கோழிப்பண்ணை கடன் வழங்குதல் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏன்னா கொத்திடுமை தொழிலாளர்கள் இருந்து மீட்கப்பட்டவங்களுக்கு வந்து பெரிய அளவில் எதுவும் தெரியலன்னா கூட அவங்களுக்கு வந்து கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் ஈஸியாக அவங்க பண்ணுவாங்க
1: வாழ்வாதாரத்துக்கு.
0: அதனால இந்த விவசாயம் நிலம் கொடுத்தவங்க விவசாயம் செய்வாங்க. அதனால இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: இருக்கு
0: அந்த மத்திய அரசினுடைய திட்டத்தில், 2021 திட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
1: இப்போ ஒரு சர்டிஃபிகேட் அவர் கொடுப்பார்
0: இருந்தாலே போதும் தொழிலாளர் மீட்கப்பட்ட அந்த விடுதலை சான்ற எனச்சு அவங்க வந்து எந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து உடனடியே அந்த திட்டத்தினுடைய பலன்கள் கிடைக்க வாய்ப்பு
1: இருக்கு. இப்போ சார் கொத்தடிமை தொழிலாளர் இருக்காரு, அவருக்கு வந்து எப்பவுமே அதை பற்றின பெரிய விழிப்புணர்வு இருக்க போறதில்லை, இத்தனை திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் யார் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பா? இத்தனை திட்டங்கள் இருக்கு, உனக்கு இடம் கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இதெல்லாம் யார் முன்னெடுப்பா? அரசாங்க அதிகாரிகளே செய்வாங்களா இல்லை உங்களை மாதிரி என்ஜிஓஸ் அதை செஞ்சு கொடுப்பா?
0: நாங்கள் அதை செய்யறோங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-25 ஆண்டு காலமாக நம்ம அதை செய்கிறோம். இந்த மாதிரி மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அரசு நல திட்டங்கள் எது எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்க நேரடியாகவே அவங்க கிட்டெல்லாம் போய் அவங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து,
1: ஏன்னா அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுல ரொம்ப சிரமம் இல்லைங்க.
0: ஆமாங்க,
1: அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க. இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு செங்கல் சூளையில் ஒரு 7 பேரை வந்து அரசு அதிகாரிகளுடைய ஆதரவில் பொள்ளாச்சி சப் கலெக்டர் அவர்கள் மூலமாக வந்து அவங்கள வந்து மீட்டு அவங்கள வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சு, அவங்க சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம்.
1: சரி.
0: ஆனால் அவங்ககிட்ட ஒரு எந்த ஒரு சான்றும் இல்லைங்க, அடையாள அட்டையே இல்லை, எதுவுமே ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ பேங்க் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு தொகையை அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கூட பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் இப்போ எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அது எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம தன்னார்வ அமைப்பு மூலமாக நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து
1: சரி
0: அவங்களுக்கு வந்து எல்லா ஆவணங்கள் இந்த மாதிரி ரேஷன் கார்டு மற்ற ஆதார் அட்டை வாங்கிறது எல்லாமே எல்லா உதவிகள் செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு மறுவாழ்வு தொகை வந்து தாமதமாக கிடைக்கிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே மறுவாழ்வு தொகை வந்து 7 பேருக்குமே கொடுத்துட்டாங்க. வீட்டுமனை பட்டா கூட கொடுத்துட்டாங்க. திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வீட்டுமனை பட்டா கூட.
1: இப்போ வந்து இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க பேச தெரிஞ்சவங்க அந்த தொழிலாளர் இருந்தால் கூட அவங்க புரிய வச்சிடலாம். இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா கொத்தடிமையாக, இப்போ அவங்கள மீட்கும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அது மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
0: ஆமாங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க நிறைய அந்த மாதிரி கொத்தடிமை தொழிலாளர்களாக நடத்தப்படுறது அங்கே அங்கே எங்களுக்கு தகவல் வருது.
1: சரி.
0: அப்படி தகவல் கிடைச்ச அடிப்படையில் நாங்கள் 2013
1: சரி
0: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு தனியார் நூர் பாளையில் ஒரு 47 பேர் அது வந்து அரசு அதிகாரிகளுடைய துணையோடு போய் நாங்கள் எங்கள் தன்னார்வ அமைப்பு எல்லாம் சேர்ந்து மீட்டோம். மீட்டோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிலீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அவங்க இப்போ அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க ஒரு 10 பெண்கள் இருந்தாங்க. பாக்கி எல்லாருமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க.
1: பெண்களா?
0: ஆமா எல்லாருமே பெண்கள், அது 25 வயதுக்கு உட்பட்டவர் எல்லாருமே. அப்ப அவங்களுக்கு எல்லாருமே வந்து அப்ப எங்க தன்னார்வ அமைப்புல இந்தி பேசக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நாங்க அவங்களோட எல்லாம் பேசி அரசு அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லி, அப்ப அவங்களுடைய அந்த விசாரணையில விசாரணை படிவத்தை வந்து பூர்த்தி செய்யறதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்

0: அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லும்போது அதையெல்லாம் பதிவு பண்ணி அவங்க கொத்தடிமை தொழிலாளர்கள் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட பின்பு அவங்களுக்கெல்லாம் விடுதலை சான்று கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் போது அவங்களுக்கு அங்கே அந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அல்லது எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு பணிகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க.
1: ஓ சரிங்க சார். ஆமாங்க. இப்போ வந்து அதே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருந்தால் அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செஞ்சு தருவாங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. இப்போ ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களை இங்கிருந்து நம்ம வந்து மீட்டு அவங்க சொந்த மாநிலத்துக்கு வந்து அரசு அதிகாரிகள் அனுப்பி வச்சாங்கன்னா அங்கிருக்கக்கூடிய அவங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வு உதவிகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க.
1: ஓகே. ஆனால் வந்து முதல்ல இவங்களை ரெஸ்கியூ பண்ணால் உடனடியாக அவங்க அவங்க மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து போக விருப்பப்பட்டாங்கன்னா
1: விருப்பப்பட்டால்
0: உடனடியாக அவங்க சொந்த மாநிலத்துக்கு
1: அனுப்பி வைக்கணும்.
0: அனுப்பி வைப்பாங்க சார்.
1: ஓகே சார், ரொம்ப விரிவாக சொன்னீங்க. உங்களுடைய அந்த ரெஸ்கியூ நடவடிக்கைகள் பற்றி கூட சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சவானம் வழிகாட்டி மனதில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:46 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவனம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து ரொம்ப விரிவாக பேசிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலரான எம் தங்கவேல் அவர்கள். சார், இந்த கொத்தடிமை மீட்பு அந்த சட்டங்கள் பற்றி சொன்னீங்க, அவங்களுக்கு கூடிய நலத்திட்டங்கள் அதை பற்றி சொன்னீங்க, எப்படி மீட்கணும் அப்படிங்கிறது, மீட்பு பணியில் அரசுகள் எப்படி அரசு அதிகாரிகள் எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள், உலக அளவில் உலக மக்கள் தொகை தினம் 2026 ஜூலை 11 உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டுருக்கு. இந்த மக்கள் தொகை தினத்தை பற்றி சொல்லுங்கள் சார். உலகம் எங்கும் எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, எந்தெந்த நாடுகளில் அதிக மக்கள் தொகை இருக்குது, இந்த நாடுகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார்.
2: ஆமாங்க சார், இன்றைக்கி வந்து உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை வந்து 830 கோடி தொட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார்.
1: 830 கோடி
2: உலக மக்கள் தொகை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய தொகையாக தான் இருக்குது.
1: சரி சார், இது கொண்டாடுவதற்கான, அதாவது இந்த நாளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை காரணம் இருந்திருக்குல்ல சார்.
2: ஆமாம், வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகள், சுகாதாரம், பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க, அந்த நிலையான வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒவ்வொரு ஆண்டு ஜூலை 11 அன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் டே உலக அளவில் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. 2026 உலக மக்கள் தொகை சுமார் 830 கோடிய கடந்து அதிகரித்து வரும் நிலையில உலக மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய திசையை தீர்மானிக்கூடிய 8 முக்கிய நாடுகள்னு
1: பட்டியல்
2: சொல்லப்படுது. அதனுடைய வரலாற்று பின்னணி என்னன்னா, கடந்த 1987 ஜூலை 11 உலக மக்கள் தொகை 500 கோடி தொட்டது.
1: 500 கோடி.
2: ஆமாங்க, இந்த மைல்கள் உலக நாடுகளிடையே பெரிய விழிப்புணர்வை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு.
1: சரி, ஓகே ஓகே.
2: இந்த வரலாற்று முக்கியத்துவத்தை கருத்துல கொண்டுதான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1989 ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஆளுமை குழு இந்த தினத்தை ஆண்டுதோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிரந்தர நாளாக வந்து அறிவிச்சது.
1: சரி சார, எந்தெந்த நாடுகள் சார் அதிகபட்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க?
2: உலக மக்கள் தொகை சுமக்கும் அதிக நாடு, மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகள் 8 நாடுகள்
1: சொல்லியிருக்காங்க.
2: அதில் வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: அதிகபட்ச மக்கள் தொகை நம்ம நாட்டில்.
2: ஆமாங்க ஆமாங்க, சீனாவுக்கு அடுத்தபடியாக இருந்த இந்தியா இப்போ வந்து 147 கோடிக்கும் அதிகமான மக்களோட உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா தொடர்ந்து இருப்பதா, முதலிடத்தில் இருப்பதா
1: சொல்றாங்க.
2: உலக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனா உலக வளர்ச்சிக்கு இது வந்து முக்கிய பங்கு.
1: அடுத்த கட்டமா என்ன நாடுகள்?
2: அடுத்த கட்டமா நைஜீரியா சார்.
1: சரி, அப்புறம் சார்?
2: நைஜீரியா, அப்புறம் பாகிஸ்தான்,
1: ஓகே,
2: அப்புறம் காங்கோ ஜனநாயக குடியரசு சார்.
1: சரி, ஓகே.
2: அப்புறம் எத்தியோப்பியா, அப்புறம் தான்சானியா, பிலிப்பைன்ஸ், எகிப்து, இந்த 8 நாடுகள்.
1: ஆப்பிரிக்கால இருக்குது இல்லையா சார் எல்லா நாடு?
2: ஆமாங்க ஆமாங்க, ஆப்பிரிக்க நாடுகள்ல 5 நாடுகள்,
1: ஆசியாவில
2: வந்து 2 நாடுகள் மக்கள் தொகையில, உலக மக்கள் தொகையில அதிகமா.
1: இப்ப இது அதிகரிச்சுட்டே இருந்தா எல்லா நாடுகளுக்கும் ஒரு நெருக்கடி சவால்கள் இருக்கு இல்லையா சார், கொடுக்கறது இல்ல இல்லைங்களா? சுகாதார வசதிகள், குடிநீர், வேலைவாய்ப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பாலின சமத்துவம், இதெல்லாம் ஒரு மெயின்டைன் பண்ணுறதுல எல்லா நாடுகளுக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா?
2: ஆமாங்க, உண்மைதாங்க சார்.
1: ஓகே,
2: உலக மக்கள் தொகை 800 கோடி கடந்திருக்கிறது வந்து மருத்துவத்துறையின் வளர்ச்சி மற்றும் மனித ஆயுட்கால அதிகரிச்சிருக்கான சான்று இருந்தாலும் இதனால் ஏற்படும் சவால்கள் ஜாஸ்தின்னு
1: சொல்கிறாங்க.

0: குறிப்பா இப்ப இந்த எட்டு நாடு பெரும்பாலும் வளரும் அல்லது வளர்ந்து வரும் நாடுகள், ஆப்பிரிக்க ஏழை நாடுகளா இருக்கு. அங்குள்ள மக்களுக்கு தேவையான முறையான கல்வி, சுகாதார வசதிகள், குடிநீர், வேலை வாய்ப்பு, அந்த பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு
1: சொல்றாங்க. உலக மக்கள் தொகை தினமான இன்னைக்கு வந்து எத்தந்த நாடுகளில் எவ்வளவு மக்கள் தொகை அதை அதிகரிச்சிட்ருக்கு, அதை உலகளவில் 800 கோடியை கடந்திருக்கு மக்கள் தொகை. இதனால் எல்லா நாடுகளுக்குமே ஓரளவுக்கு நெருக்கடி அதிகரிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ காரணியினால் ஆயுட்காலம் அதிகரித்திருப்பது கூட, மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகரித்திருப்பது கூட ஒரு காரணியாக சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரைச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5 மணி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5:56, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் தினமும் காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து தான் நம்மோடு ரொம்ப விரிவாக பேசிகிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலரான எம் தங்கவேல் அவர்கள். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலக மக்கள் தொகை தினம், அதை பற்றியும் சில கருத்துக்களை முன் வச்சிங்க. இப்போ வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கும் இல்லை சார், கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு முறைக்கான அந்த தொலைபேசி எண்கள் இருக்கும்ல, டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான எண்கள் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஆமாங்க சார், மத்திய அரசு வந்து இது மாதிரி கொத்தடிமை தொழிலாளர்கள் குறித்த புகார்களை வந்து
1: சரி
2: தெரியப்படுத்துறதுக்காக இலவச தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க சார்.
1: சரி, ஓகே.
2: இது எல்லா மாநிலங்கள்லையும் கொடுத்துருக்காங்க.
1: சரி, ஓகே.
2: அந்த எண் வந்து 1800425526. இந்த எண்ணுக்கு வந்து எல்லா மொழிகள்லையும் வந்து
1: சொல்லலாம், புகார் சொல்லலாம்,
2: புகார் சொல்லலாம் சார்.
1: ஓகே சார்,
2: இந்த இலவச தொலைபேசி எண்ணில்
1: சரி
2: எல்லா மொழிகள்லையும் வந்து
1: புகார் பதிவு பண்ணலாம்,
2: பதிவு பண்ணலாம்.
1: சரி, ஓகே, ஓகே சார். இப்போ வந்து ஒரு தனி மனிதராக நம்ம வந்து ஒரு கொத்தடிமை தொழிலாளர் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டால் நம்மளால் போய் மீட்பது சிரமம். அந்த நேரத்தில் உங்கள் மாதிரியான என்ஜிஓக்களை அணுகி வந்து நம்ம உதவி பெறலாம் இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: அப்போ வந்து யாராவது ஒரு நேயர்கள் அப்படி ஒரு தகவல் கிடச்சி அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய தொலைபேசி என்ன சொன்னீங்கன்னா அவங்க அந்த கொத்தடிமை தொழிலாளர் இருப்பதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதை தொலைபேசி எண்ணை மட்டும் பகிர்ந்துக்குங்க.
2: என்னோட தொலைபேசி எண் வந்து எம் தங்கவேல் 9705001200008ங்க.
1: ஓகே சார்.
2: நான் திருப்பூர் மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும்
1: இருக்கீங்க,
2: கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கேன்.
1: அதான் சார், நீங்கள் சொன்ன பதில்கள் மூலமாகவே நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு முயற்சியில் தீவிரமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுடைய உங்களுடைய பொன்னான கருத்துக்களை இந்த பயனுள்ளதாக மாற்றி எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க சார், இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆகாஷ்வாணி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஓகே சார். நேயர்களே, இதுவரையிலும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மோடு மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து ரொம்ப விரிவாக எடுத்துரைச்சாங்க சமூக ஆர்வலரான எம் தங்கவேல் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 அலைவரிசை. நேரம் 6 மணி, பொன்மாலை பொழுது. திரையில் பக்தி இசை கேட்கும் நேரம் இது.
2: திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம்.

நேர்களே, ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் கேட்டோம் அந்த பாடலில் 3 தெய்வங்கள் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. நேரம் 6:04 பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே, நான் மூச்சடக்கி உங்கிடத்தில் அங்கு வருவேன், ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சம்மா.

சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வ நாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வ நாயகி, பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச

சமயபுரத்தாலே சாட்சி திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. ஆகாஷவாணி 103 பண்பலை கோயம்புத்தூரில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்ட பாடலையே பாடியிருந்தோர் மின்மினி மற்றும் ஸ்வர்ணலதா. தேவர் மகன் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக

தத்துவ முனியுடல் அணிஞ்சிட, ரத்தமும் நதி என பெருகிட, சித்தமும் சிவம் என உருகிட, அனல் என்று பெருமானே வருக, கிரி ஐந்தில் கனல் மூட்டி தருக, இறை

ராஜரிஷி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியதை கேட்ட இந்த பாடலோடு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:40 கேட்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து ஏறும் ஊரும் உழவர் அனுபவம், உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம். இன்னைக்கு ராத்திரி 9:30 ஏவிஎம் ராஜன், வெண்ணிற ஆடை நிர்மலா மற்றும் பலர் நடித்த 100 ஆண்டு காலம் வாழ்க திரைப்பட விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில். இன்று ராத்திரி 10:00 மெலடி மெட்டுகள் நேயர் விருப்பமாக அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:00 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் காலையில் 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களை நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு. இன்று நண்பகல் 12:00 ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு அது. நேர்களை நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை மாலை 4:00 லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம் சென்னை அஞ்சல். நேர்களே நாளை 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். நாளை 7:32 ஏறும் தரமான விதை உற்பத்திக்கு விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். நாளை 9:30 மயிலிறகு, நாளை 10:00 மலடிமெட்டுகள். இதுவரை நம்ம ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம். இனி தொடர்வது 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத்

0: திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர்,

0: சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசோரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான பொன் மாலை நேர வணக்கங்கள். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 6:40.

6:45 பொன்மாலை பொழுது கேட்டிருக்கோம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையை 32°C, குறைந்தபட்சம் 24°C, ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலையை 56°C, குறைந்தபட்சமாக 26°C, நீலகிரியில் அதிகபட்சமாக 23°C, குறைந்தபட்சமாக 17°C, திருப்பூரில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C, சேலத்தில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 26°C, பாலக்காடில் அதிகபட்சம் 31°C, குறைந்தபட்சமாக 27°C வரை வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. மேற்சொன்ன மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை வான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசானது மழை முதல் சற்றே பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு.

நீங்களே கேட்ட அந்த பாடல் வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதே எல் வைத்தியநாதன் இசையில். நேரம் 6:49 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கீங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கி நல்லாவே போக்குவரத்து நெரிசல் இருக்குங்க. குறிப்பாக காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, அதே மாதிரி 100 feet ரோடு, டவுன்ஹாலில் பார்த்தீங்கன்னா வைசியால் ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், செல்வபுரத்தில் வந்து டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் ஏற இடத்துலையும் சரி இறங்குற இடத்துலையும் சரி அந்த இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் ஏற இடத்துல குறிப்பாக டிராஃபிக் இருக்குது. அண்ட் சிங்கநல்லூர் சிக்னல் பக்கத்தில் அண்ட் ஒண்டிபுதூர் முன்னாடி பார்த்தீங்கன்னா SIHS காலனி ரோடில் அங்கே வந்து டிராஃபிக் இருக்குது. ஸோ பார்த்து போங்க. அண்ட் நீலாம்பூர் வரைக்கும் லட்சுமி மில்ஸ் தொடங்கி, ஸோ அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. கவுண்டர் மில்ஸ் அண்ட் துடியலூர், வடமதுரை, NGGO காலனி,

ஸோ இங்கே கூட வந்து டிராஃபிக் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தோன்னா சத்தி ரோட்டில் வந்து கணபதி, அங்கே டிராஃபிக் இருக்குது. அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே போனோன்னா அந்த அத்திப்பாளையம் பிரிவு, அண்ட் அதுக்கப்புறமா அங்கே ஒரு மால் இருக்குல்ல, ஸோ அங்கே, அண்ட் சரவணம்பட்டி சந்திப்பு, ஸோ இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்குது. காலப்பட்டிலையும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, காலப்பட்டி ரோட்டில் குறிப்பாக காலப்பட்டி பிரிவில் இருக்குது. அண்ட் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள்.

நெகிழியை கேட்ட அந்த பாட்டு. வெள்ளிரதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 6:55 நிமிடம், ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு

வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியதை கேட்டோம். சங்கர் கணேஷ் இசையில். நேரம் 6:58 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டிருக்கோம்.

0: கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் திரைப்படத்துக்காக எம் அசோக் எஸ் ஜானகி பாடியது, இசை கங்கை அமரன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசை.

கேட்ட பாடல் யாருக்கு யார் காவல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. இசை கே ஜே ஜாய். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலர் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 30

0: லட்சத்திற்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறுகின்ற வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான KN அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனால் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியில் பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எலம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று

0: கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ளார்

0: சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கு வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 இழப்பிற்கு 21 என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 இழப்புக்கு 159 எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 32°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C, காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீச

வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கும் மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானா வரையில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுரடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து நனைத்து காய வைத்து நடவு செய்ய வேண்டும். வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டைசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்கு நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும். இனி ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி இம்மாதம் 1-7-2026 முதல் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நம்ம ஏறும் ஓரும் நிகழ்ச்சிக்காக தாளவாடி வந்திருக்கிறோம். இங்க உருளைக்கிழங்கு சாகுபடி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அண்ணாவை சந்திச்சு அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்கலாம். அண்ணா வணக்கங்க.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: அண்ணா, நீங்க உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்கம்மா, ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: பொதுவா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல போடுவாங்க, நீங்க எப்படிங்கண்ணா தாளவாடியில நல்லா வருதாங்க?
2: தாளவாடியுமே அது ஒரு மலைப்பகுதி மாதிரிதாம்மா வருது. முதல்ல எல்லாம் ஊட்டி பக்கத்துல தான் போட்டிருந்தாங்க. பீன்ஸ் மற்ற பொருளெல்லாம் மேட்டுப்பாளையம் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வரும்னு அவங்க சொன்னதுனால அதை வச்சு நாங்களும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க.
1: நீங்க தான் முதல் முதல்ல முயற்சி
2: பண்ணீங்களா? அருமையான மகசூல் தான் நம்ம நிலக்கடலை எப்படி எடுக்கிற அந்த மாதிரி.
1: இப்போ உருளைக்கிழங்கு போடணும்னு அதுக்கு எப்படி காடல ரெடி பண்ணுவீங்க?
2: காடு எப்பவும் மானாவாரி காடு எப்படி ரெடி பண்றோமோ அதே மாதிரிதான். ஒரு 2 அளவு 3 அளவு செய்யணும், காடு நைஸா பண்ணி வைக்கணும், குப்பை போடணும்.
1: என்ன குப்பைங்கண்ணா போடுவீங்க? இப்ப
2: மாட்டு குப்பை தான், மாட்டு குப்பை தான்.
1: 1 ஏக்கருக்கு எத்தனைங்கண்ணா போடணும்?
2: 1 ஏக்கராவுக்கு 5 லோடு போடுவோம்மா டிராக்டர்ல.
1: குப்பை போட்டு ஓட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு எப்படிங்கண்ணா பாரு எந்த அளவுல ஓட்டுவீங்க?
2: பாரு வந்து ஒரு பாரு 1.5 அடி பாருமா, 1.5 அடி பாரு, 1 அடிக்கு ஒரு கிழங்கு வைப்பா, இல்லைன்னா 3/4 அடிக்கு ஒரு கிழங்கு.
1: கிழங்கு பொறுத்த வரைக்கும் கேப் அதிகமா இருந்தா தான் நிறைய கிழங்கு இல்லையா?
2: எந்த அளவுக்கு கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம 1 மாசத்துல மண் எடுத்து கட்டுறோம்மா. அந்த மண் எடுத்து எப்படி கட்டுறோமோ அதை பொறுத்துதான் கிழங்கு விழுது.
1: விதைக்கிழங்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்கண்ணா? இதெல்லாம் எங்கிருந்து வாங்குறீங்க?
2: ஆமா, இதெல்லாம் கோளாறு கர்நாடகத்துல

0: இருந்து வாங்குறோமா, பஞ்சா குளிந்துவரு.
1: இப்ப எப்படிங்க நீங்க போய் பார்த்து வாங்குவீங்களா இல்ல எங்களுக்கு இத்தனை?
0: இல்லம்மா, அங்கெல்லாம் இந்த கமிஷன் பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க.
1: நம்மளுக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க,
0: கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்க.
1: இப்போ நம்ம ஒரு கிழங்கு விதைக்கு வாங்குறோம் அப்படின்னா அது தரம் எல்லாம் பாத்துதாங்க
0: வாங்கணும்.
1: இவங்க கொண்டு வந்து குடுக்கும் போது உங்களுக்கு அது தரம் எப்படிங்கண்ணா தெரியே?
0: ஆமா இல்லம்மா, அது வந்து எப்படின்னா அங்கேயே தரம் நேர்த்தி பண்ணித்தான் குடுக்கறாங்க. கோளாறுல எல்லாம் வித நேர்த்தி பண்ண கிழங்குதான் அவங்க சீல்டு போட்டு குடுப்பாங்க. அதாவது தரம் பிரிச்சு இது இந்த தரம்னு சொல்லி அவங்களே ஒரு சீல் வச்சு குடுக்கறாங்க.
1: நீங்க இது வாங்குறது வந்து கிலோ கணக்குல தான் வாங்கணுமாங்கண்ணா?
0: இல்லம்மா, நாங்க 50 கிலோ துண்டு கணக்குல வாங்கிக்குவோம்.
1: இத்தனை கிலோ வேணும் அப்படின்ட்டு அத்தனை கிலோ கொடுத்துருவாங்க.
0: ஆமா ஆமா, நம்மளுக்கு இப்ப 1000 கிலோ வேணுமா 2000 கிலோ வேணுமா கேட்டுட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க.
1: ஒரு ஏக்கராக்கு போடணும்னா எத்தனை கிலோ கிழங்கு பிடிக்கிங்கண்ணா?
0: ஒரு ஏக்கராவுக்கு 12 டன் வேணுமா? 12000 கிலோ வேணுங்க.
1: ஒரு ஏக்கராக்கு 12 டன் விதைக்கிழங்கு பிடிக்குதுங்கிறீங்க. இப்ப நம்ம அறுவடை பண்ணும் போது எத்தனை கிலோ எடுக்கலாங்கண்ணா?
0: ஆமா, அதாவது வந்து 12 டன் கிழங்கு போட்டா 80 டன்ல இருந்து 100 டன் வரைக்கும் எடுக்கணுமா.
1: அப்ப நல்ல மகசூல் தான் கிடைக்கும்.
0: அருமையான மகசூல், அதுதான் நல்ல மகசூல்.
1: இப்பங்கண்ணா இந்த உருளைக்கிழங்கு போடுறது எந்த மாசத்துல போடலாம், எப்ப வேணாலும் போடலாமா இல்ல இந்த இந்த பருவத்துலதான் போடணும்னு ஏதாவது இருக்குது?
0: இல்லம்மா, இப்ப நாங்க வந்து எப்படின்னா ஜூன் மாசத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுவோம், ஜூலை 1 ஜூலை 15 வரைக்கும் போடுவோம், அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல போடுவோம். நம்ம ஏரியால வந்து ஜூன் ஜூலை இந்த 2 மாசம் தான் போடுறாங்க.
1: செப்டம்பர்ல எல்லாம் போட்டா இந்த குளிருக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பு வருமாங்கண்ணா?
0: இல்ல மேம், அதெல்லாம் ஒன்னும் பாதிப்பு இல்ல. இது 3 மாசத்துல வருதுன்னு சொன்னா அது 4 மாசத்துல வரும்.
1: இப்ப வந்து உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் 3 மாசம் பெய்றாங்கண்ணா?
0: ஆமா, 90 நாள். அதாவது விலைகளை கொஞ்சம் குறையுது அதிகமாகுது அப்படின்னு சொன்னா ஒரு 5 நாள் 10 நாள் முன்பின் எடுக்கலாம்.
1: அதாவது நெட்னதுல இருந்து 90வது நாள் காடு காலி,
0: 90வது நாள் காடு காலியாயிரு.
1: நம்ம வந்து சரி விலை கம்மியா இருக்குது அப்படின்னு நிலத்துல விட்டு வச்சா அந்த கிழங்கு சேதாரம் எல்லாம் ஆகாதாங்க?
0: ஆமா, சேதாரம் எல்லாம் ஆகும்மா. ஏதாவது மழை பெஞ்சிடுதுன்னா கிழங்கு அழுகல் வரும், அப்ப வந்து நம்மளுக்கு நஷ்டீடாகு.
1: அதனால விலைய பாக்குறத விட கிழங்கு
0: அந்த நாள் கணக்குல எடுத்துருவோம். 90 நாள் எடுத்துட்டதுன்னா நம்மளுக்கு கிழங்கு அழுகல் வந்து மிச்சம்.
1: இதுல நட்டமாகறத நம்ம அதுல பேலன்ஸ்
0: கிழங்குல எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா,
1: கிழங்கு நெட்டுறது வந்து 1 to 1.5 அடி கேப்ல நெட்டலாம்னு சொன்னீங்கன்னா?
0: ஆமா ஆமா.
1: இது எப்படிங்கண்ணா, ட்ரிப்பு போடுவீங்களா தண்ணி கட்டாங்கண்ணா?
0: ஆமா, ட்ரிப்பு தாமா. நம்மளது வந்து 3 அடிக்கு ஒரு லேட்டர் எடுத்து விட்டு இருக்கிறோம். 1.5 அடி பாருன்னு சொன்னா 2 பாருக்கு ஒரு லேட்டர்.
1: இந்த பக்கம் நெட்டிக்கலாம், அந்த பக்கம் நெட்டிக்கலாம்.
0: ஆமா ஆமா, லேட்டர் சென்டர்ல இருக்கு.
1: நீங்க நெட்டும் போது எப்படிங்கண்ணா, அப்படியே அந்த வரமண்ல நெட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி விடுவீங்களா?
0: அதாவது அப்படின்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்ததுன்னா கிழங்கு முளைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இல்ல அந்த சமயத்துல சீதாசனா சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா போட்டுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு கொஞ்சம் கிழங்கு வாடறதுக்கு விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம்.
1: நெட்டிட்டு தண்ணி விட்டா போகுது,
0: நடவு பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு தண்ணி விட்டா நல்லா இருக்கு. வர காட்டுல நடவு செஞ்சா 4 நாள் கழிச்சு தண்ணி விடணும். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற காட்டுல போட்டுச்சுன்னா 10 நாள் கழிச்சு தண்ணி விடலாம்.
1: அந்த வறட்சி வேணும் உங்களுக்கு அந்த கிழங்கு?
0: ஆமா, கொஞ்சம் வறட்சி காட்டுல போட்டுதுன்னா கொஞ்சம் கிழங்கு வாடி நீடுதுன்னா கிழங்கு சீக்கிரம் முளைப்பெறணும் வருது.
1: பஞ்சாப்ல இருந்து கோளாறுல இருந்து இந்த விதைக்கிழங்கு வருதுன்னு சொல்றீங்க?
0: ஆமா ஆமா.
1: அப்ப அங்கிருந்து நீங்க வரும்போது அந்த வாட்டம் வந்துடாதாங்கண்ணா?
0: இல்லம்மா, வராத. ஸ்டோரேஜ்ல இருந்து அப்படியே எடுக்கிறாங்க, ஏசி குடோன்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுனால அவங்க அப்படியே எடுத்து லாரியில லோடு பண்ணி கொண்டு வந்து இறக்க வரைக்கும் டெலிவரி பண்ண வரைக்கும் அதே ஏசி குளிர் அப்படியே இருக்குமா. லோடு பண்ணி தார்பாய் கட்டிடுறாங்க, அதனால அந்த குளிர் அப்படியே இருக்கு.
1: இப்ப எப்படிங்கண்ணா, 1 நாள்ல வந்துருமாங்க அங்க இருந்து?
0: இல்லம்மா, நான் 3 நாள் ஆகு. கோளாறுல இருந்து வர்றதுன்னா 1 நாள் வந்துரு.
1: அப்படி வர்ற கிழங்க வந்து நம்ம வெளியில வச்சு வாட்ட மூட்டை நெட்டலாமாங்கண்ணா இல்ல நீங்க சொன்ன மாதிரி?
0: 10 நாள் 15 நாள் மூட்டையை வந்த உடனே அந்த வித நேர்த்தி செய்யணும். லாரியில இருந்து இறக்கின உடனே அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, போட்டா வித நேர்த்தி நல்லா இருக்கு. அதை போட்டு கலக்கி எடுத்து ஒரு 15 நாள் வச்சிருந்து கிழங்கு போடணும். கொஞ்சம் தெளிவா இருக்கு கிழங்கு, அதாவது வந்து எதிர்ப்பு இருக்கு, நோய் எதிர்ப்பு கிருமி இருந்ததுன்னா கூட அது இந்த மருந்து கலக்கறதுனால அந்த பூஞ்சானம் எல்லாம் போயிரு. நாங்க வந்து இப்ப என்னன்னா அந்த மோனா வாங்குவோம், கொஞ்சம் அதை கொஞ்சம் மண்ணில போட்டு கலக்கி எடுத்து மேல தூவி விட்டுருவோம்.
1: தண்ணீர்ல கலக்கி தண்ணீர் நனைச்சு எடுக்கிறதெல்லாம் இல்லீங்க?
0: இல்லம்மா, தண்ணீர்ல நனைச்சா கிழங்கு கெட்டு. மண்ணில கலக்கி மேல தூவி கலக்கி எடுத்து அப்படியே 2 நாள் வச்சிருந்து மூட்டை புடிச்சு வச்சிருவா அப்படியே.
1: அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணி மறுபடியும் மூட்டையில ஓட்டுருவீங்க?
0: ஆமா, மூட்டையில புடிச்சு வச்சு 10 நாள் கழிச்சு முளைப்பு திறன் வந்துடுறப்போ அங்கிருந்து வர்றபோது முளைப்பு கூறாது இருக்கு.

0: இங்க வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சோம்னா முளைப்பு கூறிய அப்புறம் எடுத்து காட்டுல நடவு செஞ்சிருவோம்.
1: இப்போ ஒரு கிழங்குல எத்தனை முளைப்புங்க இருக்கும்னு குறைஞ்சது நம்ம நெட்டுறது
0: அதுல எவ்வளவு, அதாவது ஒரு ரெண்டு கண்ணு மூணு கண்ணு எல்லாம் இருக்கும் முளைப்பு திறன்.
1: அது எது இவ்வளவு முளைப்பு திறன் இருந்தாத்தே கிழங்கு நல்லா ஊறு அப்படிங்கறது உங்களுக்கு அது எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க?
0: ஆமா, அது அப்படின்னா அவங்க வந்து கிழங்கு எடுத்து வைக்கிறது வந்து நல்லா முதிர்ந்த கிழங்கு எடுத்து வச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்து சேரு. இள வயதுலயும் ஒரு 75 நாள்ல 60 நாள்ல சில நோய் வாய்ப்பட்டு எடுத்த கிழங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தொந்தரவு
1: கொடுத்துரும். தெரியுமாங்கண்ணா?
0: ஆமாமா, பார்த்தாலே தெரியும் அந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு, கலரு மாதிரி இருக்கு.
1: அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா என்னங்கண்ணா பண்ணுவீங்க?
0: நாங்க தெளிவு பண்ணி எடுப்போம், மறுபடியும் அதை கிளச்சி எடுத்துட்டு ஒரு 5 துண்டு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நல்லா தெளிவான கிழங்கு எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் எடுத்து வேஸ்ட்ல போட்டுருவோம்.
1: அப்ப அது நம்மளுக்கு நஷ்டம் தான்,
0: நட்டம் நட்டம் நட்டம் தான்.
1: அப்ப என்ன நம்மளுக்கு பக்கத்துல இருந்தா நம்ம போய் பாத்துவாங்களே இவ்வளவு தூரத்துல இருக்கும்போது?
0: போலாம், நிறைய பேர் போறாங்க அங்கேயே, நம்மளால முடியாதனால விட்டுறோம்.
1: கிழங்கு போட்டுறோம், போட்டதுக்கு அப்புறமா எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணுங்கண்ணா?
0: தண்ணி எல்லாம் 10 நாள் 8 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டுட்டே இருக்கணுமா?
1: அப்ப இதுக்கு வந்து அடிக்கடி விடணுங்கிற அவசியம் இல்லீங்க?
0: அவசியம் இல்லம்மா, தண்ணி வந்து கம்மி, இதுக்கு அதிகமா நீர் பாசனம் தேவையில்லை.
1: தண்ணி கம்மியா இருக்கிற ஏரியால கொஞ்சம் குளிர்ச்சியான ஏரியாவா இருந்தா இதை ட்ரை பண்ணலாம்.
0: இதே பண்ணலாங்க, நல்ல மகசூல் எடுக்கலாம், ரேட்டு வித்துட்டு விவசாயிக்கு நல்ல வரப்பிரசாதம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உழவர் அனுபவம். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம்.
1: கிழங்கு நெட்டினர்ல இருந்து எத்தனை நாள் கழிச்சீங்கன்னா அந்த முளைப்பு மண்ணுக்கு வெளியே வரு?
2: 27 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள வந்துருமா?
1: ஒரு விரல் அளவு வர்றதுக்கு சொல்றீங்களா இல்ல எப்படிங்கண்ணா?
2: விரல் அளவுக்கு வர்றதுக்கு 30 நாள் ஆயிரு.
1: அப்ப விரல் அளவு வர்றதுக்கு 30 நாள்னா அடுத்த அந்த 2 மாசத்துலதான் இந்த கிழங்கு ஊரு இல்லையா?
2: கிழங்கு வருமா? கிழங்கு வந்து 35 நாள்லயே கிழங்கு விடுறதுக்கு ரெடி ஆயிருது. செடி வந்ததுன்னா உங்களுக்கு 10 நாள் அந்த செடி மடமடன்னு சீக்கிரம் பெருசாயிருங்க. கடலை செடி எப்படி வருது அது மாதிரி.
1: ஃபர்ஸ்ட் 1 மாசம் தான் லேட் ஆகு செடி வர.
2: ஆமா லேட் ஆகுங்க. ஆமா 40 நாள் 45 நாள் நீங்க கீழே பறிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விழுதெல்லாம் இருக்கு.
1: தள்ளை செடி எப்படி வேறுடுது?
2: வேறுடுது அந்த மாதிரி. இதுமே காய் விட்டுருக்கு. 50 நாளுங்கிற போது எல்லாமே காய் ஊறுறதுக்கு ரெடி ஆயிரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம நுண்ணோட்டம் கொடுத்தோம்னா காய் சீக்கிரம் பெருசாகி 90 நாள் அறுவடை பண்ணலாம்.
1: என்ன உரம் எந்தெந்த டைமுக்கு வைப்பீங்கண்ணா?
2: ஆமா 1 மாசம் கழிச்சு 20x20x013 DAP வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலவை கலக்கி எடுத்து போட்டு பார் மாறி விட்டுருவோம்.
1: ஒரு மாசம் கழிச்சு இந்த மண் அணைக்கிறப்ப 60 நாள் 70 நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் நாங்க
2: 12 6 1 எல்லாம் கொடுப்போமா வாட்டர் சால்பலே அதெல்லாம் கொடுத்தோம்னா லைட்டா குடிச்சுட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் செடி நல்லா இருக்கு. அந்த கிழங்கு உரத்து அதிகமா இருக்கு. உரம் அதிகமா கொடுக்க கூடாது. உரம் அதிகமா கொடுத்தாலும் செடி அதிகமா பெருசாயிடுதுன்னா கிழங்கு விழுகாது. அளவான உப்பா குடுத்துட்டு இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா குடுக்கறோம்னா ஒரு 20 கிலோ குடுக்கற இடத்துல ஒரு 5 கிலோ கொடுக்கணும்.
1: அப்போ தண்ணியும் அளவா கொடுக்கணும்,
2: முன்கர்கள் பின்கர்கள் இதெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் மருந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு மருந்து குடுத்துட்டு இருந்தோம்னா 90 நாள் அறுவடை பண்ணிக்கலாம்.
1: இதுக்கு எந்த மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் இருக்குங்கண்ணா?
2: இது எப்படின்னா 30வது நாள்லயே என்னன்னா மழை பெய்யாததுதான் செடி ஆரோக்கியமா வந்துட்டே இருக்கு. ஏதாவது கிளைமேட் மாறிச்சுன்னா

0: சுந்தர்கள், அதாவது செடியினுடைய மெயின் பகுதியில ஒரு கருகள் மாதிரி விழுகு. அப்புறம் ஒரு 50வது நாள்ல பிங்கர்கள் வரும். அந்த ரெண்டு கருகளும் இல்லாத மருந்து அடிச்சு கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா செடி எந்த அளவுக்கு பச்சை இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிழங்கு ஊறிட்டே இருக்கு. அப்போ 90 நாள் அறுவடை பண்றதுக்கு சரியா இருக்கு.
1: அப்ப இந்த செடி வாட்டம் இல்லாம பாத்துக்கோ.
0: வாட்டம் இல்லாத கொண்டு வந்துட்டு காஞ்சிடுதுன்னா கிழங்கு வந்து ஊறது கம்மியாயிரு. நாம என்ன ஈடு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஈடு எடுக்க முடியாது.
1: இப்ப இந்த கருகல் நோய் தவிர வேற ஏதாவது இந்த பூஞ்சை தாக்குதல்,
0: புழு விழுகு, புழுவு தகுந்த மருந்து அடிச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. அந்த முன்கர்கள் பின்கர்களுக்கு கரெக்டா மருந்து அடிக்கணும். பூஞ்சான மரு பூஞ்சானத்தை வந்து அதாவது பாத்துக்கணும். பூஞ்சானம் வந்ததுன்னா செடி சீக்கிரம் கருக்கீரு, செடியினுடைய பச்சைத்தன்மை இழந்துரு.
1: நீங்க கிழங்கு போட்டு எடுக்கிறீங்க இல்லைங்கண்ணா, அதுல இருந்து நீங்க வித கிழங்குலாம் எடுத்து வைக்க முடியாதுங்களா?
0: இல்லாம நம்மளால அது முடியாது. நம்மளதான் வித நேரத்தில இங்க பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. நாங்க எல்லாம் ஆள் கிடைக்காதனால எடுப்பா அப்படியே லோடு போட்டு அனுப்பிச்சிருவோம். வித நேர்த்தி பண்ணி எடுக்கிறதுனா அதுக்கு நடுத்தரமான கிழங்கு எடுத்து வைக்கணும். கரெக்டா அந்த 90 நாள்ல இருந்து 95 நாள்ல எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்க கூடாது. வேலை ஜாஸ்தியமா ஆள் கிடைக்காத அதெல்லாம் தந்துடும். அதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு அதான் வேலை இல்லை, அதனால எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு விலை இருக்காது அந்த டைம்ல எடுக்கிற போது, அதனால அதை விதை நேர்த்தி பண்ணி விதைய வைக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிடுறாங்க.
1: கிழங்கு எடுக்கிறீங்களா? வியாபாரி எங்க இருந்துங்கண்ணா வராங்க?
0: ஆமா, நாங்க மேட்டுப்பாளையம் அனுப்பிச்சிருவோம்.
1: வியாபாரி மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்து எடுத்துட்டு
0: போயிருவாங்களா? அங்க காய்கறி மண்டி அங்க இருக்கலாமா மேட்டுப்பாளையத்துல?
1: ஆமாங்கண்ணா,
0: அங்க அனுப்பிச்சிருவோம் நாங்க கூட உனக்கு.
1: இங்க இருக்கிற வியாபாரி கூட பேசி நீங்க அனுப்பிடுவீங்க?
0: அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு. அனுப்பிச்சிட்டோம், கமிஷன் மண்டிக்கு அனுப்பிச்சுட்டுனா அவங்க தரம் பிரிச்சு முதல் தரம், ரெண்டாம் தரம், மூணாம் தரமா வச்சிருவாங்க. வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு கமிஷன் எடுத்துட்டு கொடுப்பாங்க, நான் வாங்கி தந்துடுவேன்.
1: சரி சரிங்கண்ணா. இதுக்கு நிறைய ஆள் தேவைப்படுங்களா?
0: ஆமா, ஆள் எப்படின்னா உங்களுக்கு கிழங்கு நடவ பண்ணையிலயும் ஆள் வேணும், எடுக்கையில ஆள் வேணும், நடவில கொஞ்சம் ஆள் வேணும். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 6-7 ஆள் வேணும். எடுக்கிற போது மட்டும் ஒரு 20-30 ஆள் வேணும் எடுக்கிறதுக்கு.
1: ஒரு ஏக்கர காட்டுல கிழங்கு எடுக்கணும்னா எத்தனை நாள் ஆகுங்கண்ணா? எத்தனை ஆள் இருந்தா?
0: ஆமா, எடுத்துருவாங்க ஆள். ஒரு 20 ஆள் இருந்தாங்கன்னா ஒரு நாள் எடுத்துடலாம்.
1: இப்ப களையெல்லாம்
0: களையெல்லாம் வரு. நாங்க அதை என்ன 20 நாள் களைக்கொல்லி மருந்து காட்டுற நல்ல ஈரப்பதயம் பண்ணி அடிச்சுட்டோம்னா அந்த இருக்கிற களையெல்லாம் சேர்த்து செடிக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அப்ப 35வது நாள் 30வது நாள் அந்த உப்பு போட்டு நாங்க வளர்ந்து போடுறதுனால செடி சீக்கிரம் பெருசாகி காட்டை மறைச்சதுனால களை அதிகமா வராது.
1: அதனால இந்த உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் களை தொந்தரவு கம்மி.
0: களை தொந்தரவு கம்மி.
1: இப்ப உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும்னா என்ன ரேட்டுக்கு வித்தா உங்களுக்கு கட்டுப்படியாகு?
0: ஆமா, எங்களுக்கு விதைக்கிழங்கு வந்து கம்மி விலைக்கு கிடைச்சு ஒரு 800-900 ரூபாய்க்கு விதைக்கிழங்கு வாங்கினா ஒரு 1300-1400 ரூபாய்க்கு வித்தாத்தான் எங்களுக்கு கட்டுப்படியாகு.
1: அதாவது ஒரு துண்டு.
0: ஒரு துண்டு
1: 50 கிலோ. இப்ப நீங்க விதைக்கிழங்கு எல்லாம் என்ன ரேட்டுக்குங்கண்ணா வாங்குவீங்க? ஒரு ஆவரேஜ்
0: விதைக்கிழங்கு வருமா? போன வருஷம் எடுத்தா 1250 ரூபா ஒரு 50 கிலோ மூட்டை. இந்த வருஷம் 800-750 ரூபா. அதுக்கு யாரும் அதிகமா விரும்பல. இந்த வருஷம் கிழங்கு உற்பத்தி கம்மியா போடுறாங்க. ஏன்னா மழை இல்ல, தண்ணி கம்மி, விலை இல்ல. போன வருஷம் 1100-1500 இப்படி எல்லாம் வச்சதுனால இந்த வருஷம் எல்லாருமே கொஞ்சம் பின்தாங்கிறாங்க.
1: 20 வருஷமா போடுறேன்னு சொல்றீங்கண்ணா, இதுல அதிகபட்சமா நீங்க எத்தனை ரூபாய்க்குங்கண்ணா வித்தீங்க?
0: நம்மளது 2100 ரூபாய்க்கும் கூட வச்சிருக்கிறோமா. குறைஞ்சது 700-600 ரூபாய்க்கும் கூட மூட்டை கொடுத்துருக்குறோம். 50 கிலோ துண்டு.
1: உருளைக்கிழங்கு போட்டதுல இது வரைக்கும் நஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது
0: நஷ்டம் வராதுமா? கடைசிக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாவது ஆகும்.
1: அதாவது உருளைக்கிழங்கு போட்டா கை கடிக்காது.
0: ஆமா, கைய கடிக்காது. ஆனா இருந்தாலும் விலை வித்துட்டு நல்லா லாபம். 90 நாள்ல
1: கிழங்கு எடுப்பீங்க இல்லைங்கண்ணா கடைசியில? அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி விடலாங்கண்ணா?
0: ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி விடலாமா? கிழங்கு நாம வந்து 90வது நாள் எடுக்கிறோம்னு சொன்னா 84வது நாள் தண்ணி நிறுத்திடலாம். 84வது 85வது நாள்ல
1: கிழங்கு எடுக்கிறதுக்கு ஈரப்பதம் எல்லாம் இருக்கணுமாங்கண்ணா?
0: ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தா தான் எடுக்கிறது நல்லா இருக்கு.
1: கிழங்கு எப்படி எடுப்பீங்க? அப்படியே புடுங்கினா வந்துருமா? கலக்கமா
0: வராதமா? களக்கொத்து வச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு களக்கொத்து. அந்த செடியோட ஒரு பாதி கிழங்கு வரும், பாதி கிழங்கு அந்த களக்கொத்து எடுக்கணும். நிறைய பேர் வந்து ஏர் ஓட்டி எடுப்பாங்க. செடியை முதல்ல அகற்றிட்டு அந்த பார்ல ஏற விட்டு ஓட்டி எடுத்துருவாங்க.
1: இப்ப நீங்க எப்படி புடுங்கினாலும் உழவு ஓட்டும் போது வந்து நிறைய கிழங்கு தப்பிச்சிரும் இல்லைங்கண்ணா?
0: இல்லாம அப்படி இருந்தாலும் ஒரு 5 மூட்டை, ஒரு 6 மூட்டை, அவ்வளவுதான் வரும் ஒரு ஏக்கர்.
1: அதை எடுத்து எங்காச்சும் லோக்கல்ல குடுப்பீங்களா?
0: அதெல்லாம் இங்க லோக்கல்ல இருக்கிற கடையில குடுத்துருமா?
1: கிழங்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படிங்கண்ணா இந்த செடியெல்லாம் பழுத்து போயிருமா எப்படிங்கண்ணா, அது ஏதாவது அடையாளம் தெரியுங்களா?

0: நாளுங்கிற போது செடி வந்து மஞ்சள் கலர் மாறிடும். அப்படின்னா அந்த செடியை நல்லா பழுத்திருக்குது, கிழங்கு நல்லா விழுந்துருக்குங்கிறது ஒரு அறிகுறி.
1: ஒரு செடிக்குங்கண்ணா ஒரு கிழங்கு நெட்டினம்னா அதுல குறைஞ்சபட்சம் எத்தனை கிழங்கு ஊறுனா நல்லதுங்கண்ணா?
0: அதாவது ஒரு 8-10 கிழங்கு விழுகணும் குறைஞ்சபட்சம். அப்படி விழுந்ததுனா ஆவரேஜ் நம்மளுக்கு ஒரு 8 கிழங்கு வந்து நிற்கும்.
1: அதிகபட்சமா எத்தனை கிழங்கு வரைக்கும் விழுதுங்கண்ணா?
0: ஆமா, நல்ல காடு நல்ல மண் வளம் இருக்கிற காடா இருந்ததுன்னா 12-13 கிழங்கு கூட விழுகுது.
1: இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி விழுகுதாங்கண்ணா?
0: இல்லமா, நம்ம இதுல வந்து ஒரு 8 கிழங்கு 7 கிழங்கு அவ்வளவுதான் எடுத்திருக்கிறேன்.
1: இப்ப

0: நல்ல மண் வளம் இருக்கிற காடா இருந்ததுன்னா 12 கிழங்கு 13 கிழங்கு கூட விழுகுது.
1: இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி உழுகுதாங்கண்ணா?
0: இல்லமா, நம்ம இதுல வந்து ஒரு 8 கிழங்கு 7 கிழங்கு அவ்வளவுதான் எடுத்திருக்கிறோம்.
1: இப்ப அதை விட கம்மியாவும் உழுகுமாங்கண்ணா?
0: ஆமாமா, சில பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கிழங்கு போட்ட கிழங்கு 1 கிழங்கு 1 கிழங்கு எடுக்கிற ஏரியாவில இருக்கு.
1: ஆனா அப்படி போட்ட நட்டம் கட்டுப்படியாது
0: நட்டமா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நட்டமாகும் உங்களுக்கு.
1: ஆனா இந்த புதுசா உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க.
0: போடலாம், இது ஒரு வரப்பிரசாதம், தப்பு இல்ல. விலை நல்ல விலைக்கு வித்துட்டா ஜெயிச்சிடலாம்.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாகுபடி பத்தி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.
0: ரொம்ப நன்றிமா.
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தர அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தாா்.

0: வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436281739 மற்றும் 8491551317 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய்சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும்
1: The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. They witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Prime Minister Luxon described India as a trusted friend, praised the contribution of the Indian community to New Zealand's progress, and appreciated Prime Minister Modi's leadership. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long.
2: 40 साल के बाद कोई भारतीय पीएम न्यूजीलैंड की धरती पर आया है ये मेरा सौभाग्य है मैं न्यूजीलैंड के सभी निवासियों के लिए आप सभी लोगों के लिए 140 करोड़ भारतीयों की शुभकामनाएं लेकर आया हूं साथियों प्रधानमंत्री के रूप में भले ही मेरा पहला न्यूजीलैंड दौरा है लेकिन 25-30 साल

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை வழங்க நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

இளையராஜா இசையில வெற்றிக்கரங்கள் திரைப்படத்திற்காக மனோ கே சித்ரா பாடியது. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரீதம் கேட்டுட்ருக்கீங்க. 8:15 ஆயிட்டு இருக்கு. இனி தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது இளையராஜா இசையில.

மனசு மயங்கிய நேரம் 8:26. இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கோம். சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திற்காக அந்த பாட்டு உங்களுக்காக வந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில். நேர்லேயே க்ளோரிஸான 80 சாங்ஸை நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில். இனி அடுத்த பாட்டு நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திற்காக கே சித்ரா பாடியது, இளையராஜா இசையில.

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையமைத்திருந்தனர். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் இதம் ரிதம் கேட்டுட்ருக்கோம். 1938 ஆந்திராவில் பிறந்து 1957 தெலுங்கு படம் மூலமாக பாடகியாக என்ட்ரி கொடுத்தவங்க நம்ம ஜானகி அம்மா. தமிழில் அவங்க பாடிய முதல் பாடலான மகாதேவி படத்தோட சிங்கார வேலனை தேவா பாட்டை கேட்டுட்டு அப்போ மெர்சலாக அது ஆளே கிடையாதுங்க. அவங்களோட தேன் குரலுக்கு இந்திய திரையுலகமே மெய் மறந்து கொடுத்த டைட்டில் தான் இசைக்குயில் ஞான சரஸ்வதி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு அசால்ட்டாக 25,000-க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடி மாஸ் காட்டியிருக்காங்க. அம்மாவும் நீயே பாட்டில் குழந்தையாக இருக்கட்டும், பூவரசம் பூவோடு பாட்டில் கிராமத்து பொண்ணாக இருக்கட்டும், வாய்ஸ் மாடுலேஷனில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. மியூசிக் மாஸ்டரோ இளையராஜா மியூசிக்கில் ஜானகி அம்மா பாடிய பாட்டெல்லாம் தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் கோல்டன் பீரியட் தாங்க. பாடும் இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடினாங்கன்னா அந்த டூயட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. செந்தூரப்பூவே, இஞ்சி, இடுப்பழகி இந்த மாதிரியான பாடல்கள்

மொத்தமாக 4 முறைக்கும் மேலே தேசிய விருதை அள்ளி தந்த பெருமை இவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 60 வருஷமாக நம்மளை எல்லாம் தன் குரலால் கட்டி போட்டிருக்கிறார் ஜானகி அம்மா அவர்கள். இதம் ரிதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில். காலம் கடந்தாலும் கானம் அழியாது, காற்றாய் வந்து காதுகளை வருடிய குரல் மறையாது. இசையால் இதயங்களை இணைத்த இனிய குயிலே, உங்கள் பாடல்கள் என்றும் எங்கள் நினைவில் நிலைத்திருக்கும். உங்கள் குரல் மௌனமானாலும் நீங்கள் பாடிய மெட்டுக்கள் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். காற்றின் கைகளில் இசை கோலமிட்ட வானம்பாடி, எங்கள் நெஞ்சு கூட்டுக்குள் என்றென்றும் வாழும் இசைக்குயில்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறக. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை SVS பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. கதை SVS, கதை இலாக்கா, வசனம் நாகர்கோவில் பத்மநாபன், எடிட்டிங் பி கோபால் ராவ், இசை திரை இசைத்திலகம் KV மகாதேவன் அவர்கள், உதவி புகழேந்தி, தயாரிப்பு ஜெகநாத ராவ், ஒளிப்பதிவு திரைக்கதை இயக்கம் ஆர் சம்பத். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக AVM ராஜன் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு ராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம், வெண்ணிராடை நிர்மலா சுமங்கலி அப்படிங்கிற பெயரில் AVM ராஜனுடைய தங்கையாக நடிச்சிருப்பாங்க. காஞ்சனா நாடக நடிகை லீலாவாக AVM ராஜனுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. MN நம்பியார் வில்லனாக வில்லனூர் பண்ணையாரா நடிச்சிருப்பாரு, அதாவது வெண்ணிராடை நிர்மலாவுடைய கணவராக நடிச்சிருப்பாரு. காக்கா ராதாகிருஷ்ணன் காஞ்சனாவினுடைய தம்பி காக்காவாக நடிச்சிருப்பார். இது தவிர VK ராமசாமி, நாகேஷ், TKS பகவதி உள்ளிட்ட அந்த காலத்து ஜாம்பவான் நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல்.

0: நேரம் 9:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்துறையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படத்தினுடைய கதை எங்கு தொடங்குதுன்னா, பெற்றோர்களை இழந்த நிலையில் தங்கை சுமங்கலிய, அதாவது வெண்ணிராடை நிர்மலாவை பண்போடவும் கலாச்சாரத்தோடவும் வளர்த்துட்டு வராரு அண்ணனான ராஜன், அதாவது ஏவிஎம் ராஜன். இந்நிலையில் ஏவிஎம் ராஜனுக்கு போலீஸ் இலாக்காவில் சிஐடி அதிகாரியாக வேலை கிடைக்குது. வேலையில் சேர்வதற்காக சென்னை புறப்படுறாரு ஏவிஎம் ராஜன். சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் தனியாக இருக்கும் தங்கை சுமங்கலியின், அதாவது வெண்ணிராடை நிர்மலாவின் பாதுகாப்புக்காக பக்கத்து வீட்டு தம்பதியை ஏற்பாடு பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்பி போகிறாரு ஏவிஎம் ராஜன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லாம் வல்ல வயலூர் முருகன், என்னைக்கு எங்களுக்கு நீதான்ப்பா துணைவன். முருகையா, எங்களை காப்பாற்று. சுமங்கலிங்கிற உன் பேருக்கு பொருத்தமா பூவோடும் பொட்டோடும் நீ சுமங்கலியாவே 100 காலம் வாழணும்மா.
2: போனாலும் வெற்றி முகத்தோட திரும்பி வர்றதுக்கு நீ தான்ப்பா துணையா இருக்கணும்.
1: தங்கச்சி, எனக்காக இன்னொரு பிரார்த்தனையும் பண்ணிக்கம்மா.
2: என்னென்ன? அது
1: கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அதாம்மா, அதான் உன் மனசுல நீ யாரையாவது நினைச்சிருக்கியா? அப்படி இருந்தா அதை என்கிட்ட மறைக்காம சொல்லுவியா?
2: அண்ணா,

0: அவங்க முகத்தை கூட நான் சரியா பார்த்ததா எனக்கு நினைவில்லை. எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, தெய்வத்துக்கும் மேலா ஒன்னதா வணங்கி வர. அந்த தெய்வத்துக்கிட்ட நான் எதையாவது மறைப்பேன்னு நீ எதிர்பார்க்கிறியாண்ணா?
1: இல்லம்மா, நீ என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பண்பும் பாசமும் உள்ள பெண்ணா உன்ன நான் வளர்த்துட்டேனே, அதுதான்மா எனக்கு பயமா இருக்கு. உன் தகுதிக்கு பொருத்தமா உனக்கு மாங்கல்யம் அமையணும் என்றுதாம்மா நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன்.
2: உங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சு போடலாம்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க தம்பி.
2: என் தங்கச்சி தாயில்லாத பிள்ளைன்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். அதை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் வேற எங்கேயும் வெளியே போனதில்லை. இப்ப போறேன்னா உங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான். நீங்க என் தங்கச்சியை பாதுகாப்புங்கிற தைரியத்துல தான் இப்ப உங்ககிட்ட அதை ஒப்படைச்சேன். நான் பத்து நாள்ல திரும்பி வந்துடுவேன்.
3: தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. இந்த பார்புள்ள தம்பி ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் சுமங்கலிக்கு பாதுகாப்பா நீ இங்கே இருக்கும். ஆமா, உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே இங்கதான். நம்ம வீட்டு பக்கம் தலை காட்டக்கூடாது.
0: இங்க பாருங்க, நான் பெத்த பொண்ணு மாதிரி இந்த குழந்தைய நான் பாருங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.

0: FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 9:32 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதை தொடர்ந்து எப்படி பயணிக்குது அப்படின்னா, சென்னை செல்லும் ஏவிஎம் ராஜன் சிஐடி அதிகாரியாக போலீஸ் இலாக்காவில் வேலையை ஏற்றுக்கிட்டு ஊர் திரும்புகிறாரு. அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கும் தங்கை சுமங்கலியின் வாழ்க்கையில் புயல் வீசுது. வில்லனூர் பண்ணையாரான எம்என் நம்பியார் சுமங்கலியின் கழுத்தில், அதாவது வெண்ணிராடை நிர்மலா கழுத்தில், வலுக்கட்டாயமாக தாலி கட்டி மனைவி ஆக்கிக்கிறாரு. ஆனால் சுமங்கலி வீட்டை விட்டு ஓடிப்போய் எம்என் நம்பியாரை திருமணம் செய்துக்கிட்டதா பக்கத்து வீட்டு தம்பதி ஏவிஎம் ராஜனிடம் தவறாக சொல்கிறாங்க. தங்கை சுமங்கலியை சந்தித்து பண்ணையார் நம்பியாருடைய கேடுகட்ட குணத்தை பற்றி எடுத்து சொல்கிறாரு ஏவிஎம் ராஜன். ஆனால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அடித்து சொல்லி கணவரான நம்பியாரை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க தங்கை சுமங்கலி, அதாவது வெண்ணிராடை நிர்மலா. வேறு வழியே இல்லாமல் கண்ணீரோட வீடு திரும்புகிறாரு அண்ணனான ராஜன், அதாவது ஏவிஎம் ராஜன். தொடர்ந்து இந்த கதை குறித்து ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு பிறகு பேசலாம்.
2: மிஸ்டர் ராஜன், நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய காவல்துறையில் நீங்கள் ஒரு அங்கம். சமூக துறைகளையும் சட்டத்தை துத்தமாகவழிக்கும் குற்றவாளிகளையும் நீதிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆசாபாசத்துக்கும் விருப்பு வெறுப்பு கிரமளிக்காமல் கடமை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர் நீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க நல்ல பேர் எடுத்து தருவீங்கன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன்.
3: நாட்டில் அமைதியை காக்கும் புனிதமான பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையில் நானும் பங்கு பெற்று பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதுகிறேன். எந்த நிலையிலும் உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் என் கடமையை செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு உறுதி
2: அளிக்கிறேன்.
4: இந்த ஊரை விட்டு போனீங்களோ அன்னைக்கு பூட்டின பூட்டுதான், இன்ன வரைக்கும் யாருமே திறக்கல.
5: சுமங்கலிக்கு ஏதாச்சோ என்னாச்சோன்னு நாங்களும் ஊரெல்லாம் தேடி பார்த்தோம். அப்புறம் என்னடா, பக்கத்து கிராமத்து பண்ணையாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு.
4: முதல்ல நாங்க கூட நம்பல, நேர்லயே பாத்துட்டு வந்துடலான்னு போறோம்.
5: போனோமா, போய் விசாரிச்சா அது சொல்லுது இந்த கல்யாணத்தை நான் விரும்பிட்டான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது.
4: உங்க அண்ணனுக்கு என்னடே பதில் சொல்றதுன்னு கேட்டா
5: சுமங்கலி செத்துட்டான்னு சொல்லுது.
4: உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க, உங்க தங்கச்சி எங்கேயுமே போயிடல. இதோ பக்கத்து கிராமத்து வில்லனூர் பண்ணையாரத்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, நீங்களே போய் பாருங்க அவ வாழ்ற லட்சணத்தை.
6: சுமங்கலி, உங்க அண்ணன் வந்திருக்கிறான், இரு. உங்க அண்ணனை பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் பாவி இல்ல. ஆனா உன் கல்யாணத்தை பத்தியோ என்ன பத்தியோ நீ அவங்கிட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது. அவர் வாய திறந்த நிரந்தரம் அவன் மாய மூடிடுவான். இத மனசுல வச்சுட்டு போய் பேசு.
7: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன சரி செஞ்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த மாங்கல்யம் தான். ஏதாவது எனக்கு நிலைக்கு வாழ்த்துண்ணா. அவர் கைகள் கரப்பட்டதாகவே இருக்கட்டும், அதுக்காக இந்த மாங்கல்யத்தை தவறே சொல்றியா?
8: காந்தி மாதிரி ஒரு உத்தமன் உனக்கு கணவனா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டவன். நாளெல்லாம் உங்க அண்ணன் கனவு கண்டவன்.
7: நீ கண்ட கனவு வீண் போகாது, நான் கஸ்தூர் திலகம் மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்.
8: அப்படி நீ வாழ்ந்துட்டீன்னா பெருமைப்படுறவன் நான் தாம்மா. அப்பதான் உனக்கு பூச்சூட்டி பொட்டிட்டு வாயார வாழ்த்துவேன். அன்னைக்குத்தான் நீ எனக்கு தங்கச்சி, நான் உனக்கு அண்ணன். வர்றேன்மா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குன்னா, வில்லனூர் பண்ணையாரான எம் என் நம்பியார் ஊராட்சி தலைவராகவும் இருக்கார். ஊராட்சிக்கு வரும் அரசு பணத்தை கையாடல் செய்யும் நம்பியாரை ஊராட்சி அலுவலக பணியாளர் ஒருத்தர் தட்டி கேட்குறாரு. அவரை கொலை செய்யும் எம் என் நம்பியார் சொத்துக்காக அக்கா சுந்தரிபாயையும் மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்கிறாரு. இந்த கொலையை நேரில் பார்த்த ஊராட்சி பணியாளர் குப்புசாமியை கொலை செய்து புதைச்சிட்டு அரசாங்க பணத்தை கையாடல் செஞ்சுட்டு குப்புசாமி ஊரை விட்டே ஓடி போயிட்டதா ஊருக்குள்ளே கதை பரப்புறாரு எம் என் நம்பியார். அது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட் கிரிஜாவை கடத்தி சிறை வைக்கிறாரு எம் என் நம்பியார். இந்த நிலையில் இந்த தகவல் எல்லாம் உளவுத்துறை போலீஸுக்கு ரகசியமாக போகுது. வில்லங்கமான வில்லனான எம் என் நம்பியார் குறித்து விசாரிக்கும் ரகசிய போலீஸ் அதிகாரியாக நியமிக்கப்படுறாரு சிஐடி அதிகாரியான ஏவிஎம் ராஜன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: குப்புசாமி, இன்னைக்கு காலையில எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரு சின்ன தகராறு. நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதான் நீ பாத்திய, எங்க அக்காவை மாடியிலிருந்து கீழே தள்ளிட்டேன். இத நீ கொலைன்னு சொல்றியா?
2: அது எப்படி இங்க கொலையாகும்? உங்களுக்கு தான் உங்க அக்கா மேல கொள்ள ஆசை ஆட்டிங்களே, அவங்க தான் கால் தடிச்சு விழுந்துட்டாங்க.
1: இந்த குப்புசாமி, உனக்கு

0: பேர் இருக்க பிரியத்துல அப்படி பேசுறேன். யார் செஞ்சாலும் கொலை கொலை தானே. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்கேன். எந்த தடயத்தையும் விட்டு வைக்க நாம் இவளை கொண்டு போய் நம்ம ரகசிய அறையில் அடைச்சு வை. புத்துயிரும் கொலையுயிருமா இருக்கிற இந்த கடக்கப்பள்ளிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல புறச்சு வச்சிடும். இந்த கணக்கம் பொறுப்பில் இருக்கிற ரூபா 10,000 என் கைக்கு வந்தாகணும்.
1: அவன் நான் பாத்துக்கிறேன் இல்ல.
0: அதுக்குள்ள எங்க போறேன்? நாளைக்கு காலையில் எழுந்திரி சொன்ன முத வேறையா கணக்கப்பள்ள குப்புசாமி சர்க்கார் பணம் 10,000 ஐபிஸ்ட் கிரிஜாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம தலையாரை விட்டு தண்டவரா போடச்சு.
2: மிஸ்டர் ராஜன், இல்லனூர்ல சட்டம்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் கொலைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த படத்துல இருக்கானே இவன் தான் எனக்கு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இவனை கை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தடயங்கள் எதுவுமே கிடையாது. இவன் தான் அந்த ஊர்ல பெரிய புள்ளி. இவனை பத்தி யாருமே எதையும் சொல்ல பயப்படுறாங்க. நீங்க உடனடியா வில்லனூருக்கு புறப்பட்டு போய் இந்த ஆளை கண்காணிச்சு தேவையான ஆதாரத்தோடு இவனை கைது செய்ய உங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் தர்றேன்.
1: யாருங்க இந்த அயோக்கியன்?
2: இவன் தான் வில்லனூர் பண்ணையா. உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி தேவையா இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பக்கபலமா இருக்கும் என்ற மறந்துடாதீங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு திரை விமர்சனம். இன்னைக்கு உங்க மனத்திரையில் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குன்னா, வில்லன் எம்என் நம்பியார் மீதான கொலை குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக சிஐடியான ஏவிஎம் ராஜன் ரயிலில் சென்னையிலிருந்து வில்லனூருக்கு வர்றாரு. வில்லனூருக்கு நாடகம் போட வரும் நாடக கம்பெனி முதலாளியான லீலாவை, அதாவது காஞ்சனாவை, ரயிலில் சந்திக்கும் ஏவிஎம் ராஜன் நிலையை எடுத்து சொல்லி காஞ்சனாவின் நாடக குழுவில் ராஜபாட்டா சேர்றார். வில்லனூரில் நாடகத்தில் ராஜபாட்டா நடிச்சுக்கிட்டே வில்லன் நம்பியாருக்கு எதிரான சாட்சியங்களை திரட்டுறாரு சிஐடி அதிகாரியான ஏவிஎம் ராஜன். ஊராட்சி கிளர்க் குப்புசாமியை புதைத்த இடத்துல எம்என் நம்பியார் இருப்பதை புகைப்படம் எடுக்கிறாரு ஏவிஎம் ராஜன். ஆனால் அந்த சாட்சியான புகைப்படங்களை திருடி வில்லன் எம்என் நம்பியாரிடம் கொண்டு போய் கொடுத்துட்றாரு நாடக கம்பெனி முதலாளியான காஞ்சனாவின் தம்பியான காக்கா ராதாகிருஷ்ணன். எம்என் நம்பியாரின் கொலை மிரட்டலுக்கு பயந்து ஏவிஎம் ராஜனை காட்டி கொடுக்குறாரு காக்கா ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுவரைக்கும் நீ படிதாண்டா பத்தினி ஆயிருந்தேன், இன்னைக்கு படிதாண்டி மறுபடியும் இந்த மாடிப்படி ஏறி வர உனக்கு என்ன யோகியம் இருக்கு? நீ இருக்க வேண்டிய வேறே
2: நீங்க தொட்டு தாலி கட்டிய என்ன, இன்னொருத்தர் தொடர்ந்து உங்களுக்கே கேவலம் இல்லையா?
1: ஓஹோ, மத்தவங்க உங்களை தொடக்கூடாதுங்களா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ராஜபாட்டக்காரன பார்க்க போறியே, அவன் மட்டும் உன்ன தொடராமோ?
2: ஐயோ, அவர் கூட போற அண்ணன்
1: தெரியும், அவன் அண்ணன் மட்டுமல்ல சிஐடி ஆபீசர் என்ன கண்காணிக்க வந்திருக்கிறான் குமங்கலி. அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். எங்கடா கையிலே
3: பெரிய மனுஷனா ஊர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த பண்ணையர், அவன் தலையெழுத்தை இந்த பிலிம்ல தான் அடங்கியிருக்கு. என்னுடைய முதல் வேலை இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் எடுத்து மேஜிஸ்ட்ரேட்டை காட்டி அவனை உடனடியா அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்டை வாங்க
2: வேண்டியதான். அரெஸ்ட் பண்ண முடியுமா?
3: இனிமே அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்சம் இரு. லீலா, எவ்வளவு முன்னேற்பாடோட நான் போட்டிருந்த திட்டம் எல்லாம் பாழாயிடுச்சு. இந்த பிலிம் என்ன மோசம் பண்ணிடுச்சு.
2: என்ன என்ன சொல்றீங்க?
3: இது பார்க்கணும் காசு போனாலும் போகுதுன்னு நல்ல பிலிமா பார்த்து வாங்கி போட்டு எடுக்கிறது இல்ல. இந்த பிலிம் எங்க வாங்குறேன்
4: காக்கா? அந்த ராஜபாட்டை கண்காணிக்க சொன்னதே, நீ இவ்வளவு கடமை உணர்ச்சியோட நிறைவேற்றுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போட்டோ மட்டும் அவன் கைக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் என் உயிர் அவன் கையில் ஊசலாடிட்டு இருந்திருக்கும். நான் யாருங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். என்ன அழிக்கக்கூடிய எந்த தடயத்தையும் நான் அழிக்காம விட்டதில்லை. இப்ப நான் என்ன காப்பாத்திக்கணும்னா அந்த ராஜபாட்டையும் உங்க அக்காவையும் தீர்த்து கட்டுறதுக்கு வேற வழி
5: இல்லை. எங்க அக்காவை தீர்த்து கட்டுறதுக்காக இந்த படத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தேன் முதலாளி. அந்த ராஜபாட்டு பயல நீங்க என்ன வேணாலும் செய்யும் முதலாளி. எங்க அக்கா வாழ மனசு பண்ணுங்க முதலாளி.
4: அக்கா
5: முதலாளி,
4: உங்க அக்கா நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறியா?
5: பாக்குறவெல்லாம் என்ன துரோகின்னு காரை துப்புற அளவுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்துகிட்டு இருக்கிறேன்னா எங்க அக்கா உயிரோடு இருக்கணும்னு ஒரே காரணம் தான் முதலாளி. காப்பாத்துக்கு முதலாளி, காப்பாத்து.
4: உங்க அக்காவை நான் காப்பாத்துறேன். ஆனா இப்ப நான் சொல்ல போறத நீ உடனடியா செஞ்சா நாளை காலையிலேயே உங்களை அத்தனை பேரையும்

ஐயா, நானே வந்து ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த ராஜப்பாட்டை தவிர

0: ತಳಾಂಗ ತಗದಿಬ್ಬಿ ತಗದಿಬ್ಬಿ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಗ್ದಿ ತಗ ಜೋಡತ ತಗದಿ ತಗ ಜೋಡತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: சபையோர்களே, பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குத்தம் பொறுக்குத்தம் எக்குத்தம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாமையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

0: ದಾಗ ದಿಲ್ಲಿ ದಾಗ ದಿಲ್ಲಿ ದಾಗ
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனமாக நம் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது 1970 வெளிவந்த 100 காலம் வாழ்க அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சியை நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுன்னா, நாடக கம்பெனி முதலாளியான அக்கா காஞ்சனாவின் உயிரை காப்பாற்ற வில்லன் எம்என் நம்பியாரின் அடியாட்களிடம் ஏவியும் ராஜனை சிக்க வைக்கிறாரு காஞ்சனாவின் தம்பியான காக்கா ராதாகிருஷ்ணன். ஆனால் நாகேஷின் உதவியோடு வில்லன் அடியாட்களிடம் சண்டை போட்டு நம்பியாரின் மறைவிடத்திலிருந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கை சுமங்கலியையும், அதாவது வெண்ணிராடை நிர்மலாவையும், டைப்பிஸ்ட் கிரிஜாவையும் மீட்கிறார் ஏவிஎம் ராஜன். அடியாட்கள் ஏவிஎம் ராஜனின் கதையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் காஞ்சனாவின் நாடகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் எம்என் நம்பியார். அந்த சமயம் அங்கே வரும் சிஐடி அதிகாரியான ஏவிஎம் ராஜன் பார்வையில் படுறாரு. வில்லன் நம்பியாரை சரணடைய சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு ஏவிஎம் ராஜன். தப்பிக்க நினைக்கும் எம்என் நம்பியாரை சுடுறாரு ஏவிஎம் ராஜன். ஆனால் அந்த நேரத்தில் குறுக்க பாய்ந்து கணவன் எம்என் நம்பியாரை காப்பாற்றி குண்டடிபட்டு உயிர் விடுறாங்க மனைவி சுமங்கலி. கணவன் கெட்டவனாக இருந்தாலும் கட்டிய தாலிக்காக உயிரை விட்டு மாங்கல்யத்தின் பெருமைய மனைவி நிலைநிறுத்துவதா சொல்லி 100 காலம் வாழ்க திரைப்படத்தை நிறைவு செஞ்சிருப்பார் இயக்குனர் கே சம்பத்.
2: தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன சொன்னாரு, மரியாதையா கொண்டாட

0: என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு நான் தான் கொண்டு போய் அவனை அங்க பத்திரமா ஒப்படைச்சு விட்டு வந்துட்டேன். இந்த நேரம் அங்க ராஜபாத்துக்கு சும்மா பூஜை நடக்கும் பாரு. நான் துரோகி இல்லக்கா, உனக்கு நான் துரோகம் செய்வனாக்கா. நான் செய்தது தியாகக்கா, தியாகக்கா.
1: ஊரவாய், நீ பண்ணது தியாகமாடா.
0: யார் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்தவரையில நான் செய்தது தியாகம் தான்க்கா. இந்த காரியம் மட்டும் நான் செய்யலாம். நீ செத்த இடத்துல என்ன புண்ணமாச்சு போயிருக்குக்கா. நீ செத்து போயிட்டா உன்னை ஒட்டி இருக்கிற பத்து குடும்பம் பிழைக்காது. அது பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நான் செய்யறேன். இப்ப சொல்லுக்கா, நான் செய்தது துரோகமா?
1: நீ செய்தது துரோகம் இல்லடா, பெரிய முட்டாள்தனம். நீ சாகலாம், நான் சாகலாம், அதனால யாருக்கும் நஷ்டம் இல்ல. ஆனா அவர் ஒருத்தர் உயிரோட இருந்தா இந்த நாட்டுல நீதி அமைதி சட்டம் தர்மம் எல்லாம் நிலைச்சிருக்கும்டா. ஏண்டா அவர் இருக்கிற இடம் தெரியல உனக்கு? மேனேஜர் சார், யாரா இருக்கு என்ன கையில கிடைக்குதோ எல்லா இடத்துக்கு போட்டுருங்க.
0: ஒழுங்கா மரியாதையா மணி அடிச்சு நானும் தாரமிங்க. இல்ல வீட்டு கொட்டாய் கிழிஞ்சிடும். நீயா கவலைப்படுற? நானும் பெரிய நானும் எல்லாம் ஏற்பாடு

0: நிலச்சிருக்குண்டா? ஏண்டா அவர் இருக்கிற இடம் தெரியுமா? மேனேஜர் சார், யாராருக்கு என்ன கையில கிடைக்குதோ எல்லா இடத்துக்கு போட்டுருங்க.
1: நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கிறோம். ஒழுங்கா மரியாதையா மணி அடிச்சு நானும் தாரணிங்க. இல்ல வீட்டு கொட்டை கிழிஞ்சிடும். நீயா கவலைப்படுற? நானும் பெரிய நானும் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு.

பாப்பா இறங்கி அங்கே உட்கார்ந்துருக்கிறான் பாரு. இந்த ஊருக்கே பெரிய பண்ணையர் அவன்தான் உண்மையான இறங்கின். ரசிக பெருமக்களே, நீங்கள்லாம் நரசிம்ம அவதாரத்தை எதிர்பார்த்திருப்பீங்க. தர்மம் அழியும் போது சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவன் நிச்சயமா அவதரிப்பார். நீதி அழியும் போது நியாயத்தை காப்பாற்றுறதுக்காக காவல்துறையினர்த்தம் உயிரை கொடுத்தாவது கடமையை செய்து முடிப்பாங்க. பண்ணையரே, எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாத்திட முடியாது. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சுமங்கலி, உன் மாங்கல்யம் நிலைக்கணும்னா உன் கணவனை என்கிட்ட சரணடைய சொல்லு. தப்பிக்க முயற்சி செய்த சுட்டு பொதுக்கிடுவேன்.